பக்தி நேரம். சூலமங்கலம் சகோதரிகள் குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:12 ஆகிட்டு இருக்கு. வாழ்க்கையில் எப்போவுமே எத்தனை பேர் நம்மோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்மை சுற்றி ஒருத்தராவது உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியம். பொதுவாக சொல்லுவாங்க, நாம் வந்து மெச்சோர் ஆக ஆக நம்மளுடைய வட்டம், நட்பு வட்டம் வந்து சுருங்கிட்டே வரும் அப்படின்வாங்க. அந்த சுருக்கம் எதனால் அப்படின்னா, நம்ம உண்மையானவர்களை மட்டும்தான் கூட வச்சுருப்போம். நமக்கு பொய்யா பழகிறாங்க அப்படின்றவங்க தானாகவே விலக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு இருந்தாலே போதும், என்னடா இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற லைஃபை தாண்டி இவங்க நமக்கு தேவையா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா சில பேர் இருப்பாங்க, அவங்க குணம் சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட தான் நாமளே விலகிடணும், இல்லைன்னா அவங்களோட கெட்ட குணத்திற்கு நம்மளை தாழ்த்திடுவாங்க. ஸோ உண்மையானவங்களை கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் நேர்மையாகவும் இருக்கும். 6:13 ஆகிட்டு இருக்கு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். பி. சுஷீலா அவர்களுடைய குரலில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

6:21 ஆகிட்டு இருக்கு. TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல்ல பாடலும் கேட்டு வந்தாச்சு. பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம், நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இழக்காதிருந்தாள். எஸ், நம்ம கிட்ட இருக்க நம்பிக்கையை நம்ம இழக்காம இருந்தோம் அப்படின்னா நாம இழந்துட்டதான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் மீண்டும் பேங்க் ஆனா மீட்டு எடுக்கலாம், அதை விட சிறப்பாகவும் மீட்டு எடுக்கலாம். ஆனால் அந்த ஒரு கஷ்ட காலம் இருக்குல்ல, நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த போராடுற கஷ்ட காலம், அப்போ ஒரு நபர் நம்ம கூட இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுதலாகவும் உத்வேகமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நபர்களையும் சம்பாதிச்சு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுடைய குரலில், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

சுஷீலா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 6:29 ஆகிட்டு இருக்கு. நம்மை நாமே தேடுவது அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லைங்க, நம்மை நாமே உருவாக்கி கொள்வது தான் வாழ்க்கை. சில நேரங்களில் சில வாய்ப்புகளை உருவாக்கணும், சில நேரங்களில் சில உறவுகளை உருவாக்கணும், சில நேரங்களில் சில நம்பிக்கைகளை உருவாக்கணும், சில நேரங்களில் நம்மளை நாமே உருவாக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. 6:30 ஆகிட்டு இருக்கு. தேரழு

பக்தி நேரம். வின்சென்ட் கோமஸ் மற்றும் சித்ரா அவர்களுடைய குரல் பாடல் கேட்டு வருவது 6:39 ஆயாச்சு. பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சு. நீலாயுள் நிறை செல்வம் குன்றா புகழ் பெற்ற வாழ்க்கையில் சிறக்க வாழ்த்துக்கள். இந்த நாள் மிகவும் இனிமையான நாளா உங்க அனைவருக்குமே அமையணும்ன்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் உங்களை 7:02 வந்து சந்திக்கிறேன். நன்றி. பை ஃப்ரம் சுகன்யா. நாஞ்சல் என் தீன் என் எஸ் தீன் வாய்ஸ்ல நிகழ்ச்சி நிறைவு பாடல். ஸ்டே டியூன்ட். இது 101.4.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும்.

0: நடவடிக்கைகள்.
1: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும் ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதையடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சீவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12 முதல் 14 வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்கிலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனி சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதி

0: மீட்டருக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ஜெகன்மோகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
4: இயற்கையிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. கற்றுக்கொள்ளலாம் மனம் இருந்தால்.
3: கொரோனா காலகட்டத்தில்
4: வண்டி வாகனம் ஓடாத நிலை, தொழிற்சாலைகள் இயங்காத நிலை, அதனால சூழல் சீர்கேடு அடையல.
3: சுவாசிக்கும் காத்து நல்லா இருந்துச்சு, குடிக்கும் தண்ணீர் கூட நல்லா இருந்துச்சு.
4: ஏன், கங்கை நதி கூட
3: தூய்மையா இருந்துச்சுன்னாங்க.
4: தூராதேசத்திலிருந்து இமயமலைய நல்லா
3: பார்க்க முடிஞ்சதுன்னாங்க.
4: இவற்றையெல்லாம் மனிதன் சரி செய்ய மாட்டான். அவன் அவனுக்காக மட்டுமே வாழ்வான். மற்ற உயிரினங்களை பற்றி கவலை கிடையாது. சுயநலவாதி, சுயநலமாவே சிந்திக்கும் மனிதனுக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் இயற்கையும் இறைவனும்
3: நம்மள சோதிச்சாங்க.
4: புரிஞ்சுக்கணும்
3: ஜெகன்மோகன் சார்,
4: குதிரைகள் குடிக்கும் நீர்நிலைகள்ல நாமளும் நீர் அருந்தலாம். குதிரை ஒருபோதும் சுத்தமில்லாத கெட்ட நீரை குடிக்காது. பூனை தூங்கும் இடத்துல உங்க படுக்கைய போடுங்க. அமைதி இல்லாத இடத்துல பூனை உறங்காதான். புழு துளைத்த அணில் கடிச்ச கனிகளை உண்ணுங்கள். நச்சுக்கனிகளை புழு துளைக்காது. பூச்சிகள் உட்கார்ந்திருக்கும் காளானை தைரியமா உணவா எடுத்துக்கலாம். காரணம், பூச்சிகள் விஷ காளான்கள் மீது உட்காராது. முயல்கள் குழி பறிக்கும் இடத்துல மரக்கன்றுகளை நடலாம். மரம் செழிப்பாக வளரும். பாம்பு ஓய்வெடுக்கும் இடத்தில் உங்கள் வீட்டை கட்டுங்கள். பாம்புகள் குளுமையான இடங்களில் மட்டுமே ஓய்வெடுக்கும். அதே போல வெப்பத்தை தவிர்க்க பறவைகள் ஓய்வெடுக்கிற இடத்துல நீர் ஊற்று இருக்கும். தோண்டுனா தண்ணி கிடைக்கும். பறவைகள் தூங்கப் போகும் நேரத்தில் தூங்கச் சென்று அவை விழிக்கும் நேரத்தில் எழுந்திருக்கணும். இப்படி செய்தால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதாவது பின்தூங்கி முன் எழுன்னு அர்த்தம். அல்லது சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திருக்கணும். அந்த பழக்கத்தையாவது பின்பற்றினால் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினா போதும். வீட்டில் இருக்கும் பெண்கள் கடைபிடிக்கும் பழக்க வழக்கம் பின்தூங்கி முன் எழுவது தான். அதிகம் இயற்கையான உணவுகளையே சாப்பிடணும். வலுவான கால்களையும் துணிச்சல் மிக்க இதயத்தையும் பெறுவீர்கள். மீன்களைப் போல அடிக்கடி தண்ணீரில் நீந்தணும். நீந்துவதற்கு இணையான ஒரு பயிற்சி மிதிவண்டி சைக்கிள் ஓட்டுவது. உடம்பின் அத்தனை உறுப்புகளும் வேலை செய்யக்கூடிய பயிற்சி இது. நீச்சல் அடிப்பவர்கள் பூமியில் நடக்கும் போது கூட மீன்களைப் போல உணர்வார்கள்.
3: ஜெகன்மோகன் சார்,
4: உங்களுக்கு நீச்சல் தெரியும். என்னுடைய நண்பர் செல்வராஜ கேட்டேன், அவருக்கு கடப்பார நீச்சல் தான் தெரியுங்கிறார். என்ன செய்ய, அடிக்கடி வானத்தை பாருங்கள். உங்கள் எண்ணங்களில் வெளிச்சமும் தெளிவும் பிறக்கும். அமைதியா இருக்கணும். இவர் வாயை திறந்து எப்போ பேசுவார்னு எதிராளி நினைக்கும்படியா இருக்கணும். நாம் பிறர் சொல்வதை கேட்டாலே, காது கொடுத்து கேட்டாலே நம்முடைய மதிப்பு மரியாதை உயரும். நிறைய கேட்கணும், கொஞ்சமாக பேசணும், செயல் அதிகமாக இருக்கணும். இதன் மூலம் உங்கள் இதயத்தில் மௌனம் குடிகொள்ளும். ஆன்மா எப்போதும் அமைதியாக இருக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்தி.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புதும் காலை
0: மதிய நேரத்திலும்
2: புத்தாணி

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். தெரிஞ்சுக்கணும் 101.4.

சித்ரா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வந்த நேரம் சரியா 7:07 ஆகிட்டு இருக்கு. பொதுவாவே இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்ட அந்த நேரம் இருக்கு இல்லையா, ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி அந்த திருமணம் நிச்சயமான நாள்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் நிறைய கனவுகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த கனவுகள் அப்படியே ஒரு படம் போட்டு காட்டின மாதிரி தான் இருக்கும் அந்த பாடல். இப்போ இல்ல, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட சில பேருக்கு இது ரொம்ப கனெக்டடான சாங்கா இருக்கலாம். அண்ட் ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கான க்வெஸ்சன் என்ன சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது என் காதுகளில் விழுந்ததுனால மகளிர் உயரம் தாண்டுதலில் தேசிய அளவில் சாதனை செய்த வீராங்கனை யார், இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. ரீசெண்டா இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கு, அதாவது ஒரு முறிக்கப்பட்டிருக்கு ஒரு சாதனை, இன்னொருத்தர் வந்து முறிச்சிருக்காங்க. சோ அந்த சாதனை செய்த அந்த வீராங்கனை யார் அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. நீங்க இந்த கேள்விக்கு விடை அளிக்கணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ் போங்க, உங்க கமெண்ட்ஸ் அங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்ததா இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக கொடுக்க போறேன், ஹரிஹரன் அண்ட் ஹரிணி வாய்ஸ்ல. என்ன காம்பினேஷன்ல ஸ்டே டியூன்ட்.

7:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் வணக்கம், சென்னை தான் கேட்டு இருக்கீங்க. வணக்கம் சென்னையில. நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் விடை அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு குட் மார்னிங் அப்படிங்கறதையும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து, அலிநகரம் எஸ் மகாதேவன், சூலை ரீஜா மனோகரன், கதிரவன் ஆலமரத்துப்பட்டியிலிருந்து, விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், நெல்லை பாரதி, மாலிதேவி அருணாச்சலம், சந்திரசேகர், சபரி மனோஜ், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அண்ட் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், நரேஷ் குமார் வைஷு, ஹரிஹரன், சிவன் அருண், பிரகாஷ் அண்ட் வீரதுரை, மதன் ஷேக், மேலப்பேடு தயாளன் அண்ட் புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அண்ட் பட்டாளம் அப்துல் ஜலீல், கந்தசாமி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து அண்ட் அகைன் மதன் ஷேக், இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு ஆன்சர்ஸ் அப்படியே அள்ளி தெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், சூலை ரீஜா மனோகரன், பெங்களூர் குப்பானந்தம் டி ராமு அண்ட் பி எஸ் மணிபாலு ராஜம்பேட்டையிலிருந்து, பத்மா சவுந்தரராஜன், ஆனந்தன் அண்ணாமலை, ஆர் ரமா, பிரபு வீரா, எல்லாருமே சூப்பரா ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் சாங்ஸும் நல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பூபாலன் பல்லப்பாளையத்திலிருந்து அவரும் விடையளிச்சிருக்காரு அண்ட் கொடமண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் சார் அவரும் சொல்லியிருக்காங்க. சங்கர் அண்ட் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பிரமிளா தமிழ்ச்செல்வன், ரங்கராஜன் டி நகர்லிருந்து, ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் அண்ட் கோவை சுகம் ராஜா, இவங்க அனைவருமே விடை அளிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் விடை அளிச்சுட்டே இருக்காங்க. நான் இன்னொரு தடவை என்ன க்வெஸ்சன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன்.

மகளிர் உயரம் தாண்டுதலில் தேசிய அளவில் சாதனை செய்த வீராங்கனை யார்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரியும் அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட், 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
2: Okay.

7:22 ஆகிட்டு இருக்கு. வணக்கம். சென்னை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த டே கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சிருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஆரம்பிச்சிருக்கும். எப்படி இருந்தாலும் உங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ஆர் ஜூஸ் இதையாவது எடுத்துட்டு ஒரு 10 மணிக்கு மேலேயாவது வேற எதையாவது சாப்பிட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்பவுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லா தேவையான எனர்ஜி நமக்கு அதுல இருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஃபேஸ்புக் சைட் வந்தோம்னா, நம்ம கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் விடையளிச்சுட்டே இருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உயரம் தாண்டுதலில் தேசிய அளவில் சாதனை செய்த வீராங்கனை யார்? இதுதான் வந்து நான் கேட்டிருந்த கேள்வி. அண்ட் பொன்னியன்மேடு வன்னே கணேசன், மன்னலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கேசவன் கண்ணன் மேட்டுப்பட்டியில இருந்து, அண்ட் அசோகம் வர்தா, மன்னலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ராஜமாணிக்கம் கோபி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து, பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் கோவிந்தராஜன், பாபு முல்லக்காடுல இருந்து, வி மோகன் அண்ட் பாலா ஜெயச்சந்தர், குணாலன் அண்ணாமலை, இவங்க அனைவருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு விடையும் அளிச்சுட்டே இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் தவறான விடை சொல்லல. சோ இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன விடை சொல்றாங்க அண்ட் இதுக்கான சரியான விடை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன் வித் மீ சுகன்யா. இது 101.4. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக கார்த்திக் அண்ட் மதுமிதா, வாய்ஸ்ல

0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: இந்த காலத்துல எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்களை நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா,

0: வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதிவு விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாரான் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபாலின் இன்று ஒரு தகவல், இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

ஆசை கொஞ்சம் வேணும், அது ஆயுள் நாள கூட்டும். எவ்வளோ அழகான வரிகள்ல. எஸ், ஏக்நாத் அவர்களுடைய வரிகள்ல டீமான், இசையில பெனிதயால் அண்ட் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல சாங் கேட்டு வந்தாச்சு. இன்று ஒரு கவிதை பக்கத்துல இன்னைக்கான கவிதைய நான் வாசிக்க போறேன். குழந்தையாய் இருந்தபோது கீழே விழும்போதெல்லாம் நானாக எழுந்து நிற்பேனாம். அம்மா சொல்லுவாங்க, இப்போ மட்டும் ஏன் விழுந்தே கிடக்கிறேன், எனக்குள் இருந்த குழந்தை எங்கே? இப்போ மட்டும் ஏன் விழுந்தே கிடக்கிறேன், எனக்குள் இருந்த அந்த குழந்தை எங்கே?

சில பேரை பார்த்தா ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவருக்கு ஒரு ஃபாதர்லி வாய்ஸுங்க மது பாலகிருஷ்ணன். அப்பா என்ன மாதிரி ஒரு பாட்டு, என்ன மாதிரி ஒரு வரிகள், இசை சொல்லவே வேண்டாம் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில. ஒரு இதை விட ஒரு அழகா ஒரு மகளை பத்தி ஒரு பாடல் வருமாங்கிறது எனக்கு தெரியல, அப்படி ஒரு பாடல். 7:45 ஆகிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ ஃபேஸ்புக் பேஜ்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்காக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். சோ இந்த கேள்வி என்னன்றதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். மகளிர் உயரம் தாண்டுதலில் தேசிய அளவில் சாதனை செய்த வீராங்கனை யார்? இதான் வந்து இன்னைக்கான கேள்வி. யாரெல்லாம் விடை அளிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருண் கோபி, ரவீந்திரன், மல்லி பெரிய சேக்காடு, ஜெயக்குமார், ரோசையா ராணிப்பட்டத்துல இருந்து சம்முனி, பார்த்தசாரதி முனுசாமி, சூளை ரீஜா மனோகரன் அண்ட் ஐயப்பன், ரேவதி ராஜபாபு, ஆவுடையனூர் தங்கராஜ், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம், மயிலை பட்டாபி, பூபாலன் பாலா அண்ட் இன்னும் நிறைய பேர் விடை

வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன விடை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாடலை கேட்டுவாங்க. இந்த பாடலுக்கு அடுத்த பக்கத்துல உங்களுக்கான விடை காத்துட்டு இருக்கு. நிறைய பேர் தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய தகவல் ரொம்ப அருமையா இருந்தது சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் நன்றி. இன்னும் இன்னும் இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. தினமும் 7:30 மணிக்கு கண்டிப்பா டியூன் பண்ண மறக்காதீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பையா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் 1.4.

வெளியில எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும் சில பாடல்களை கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு மழை பெய்யல. அந்த மாதிரி ஒரு பாடல் ஹரிச்சரன் அண்ட் தன்வி வாய்ஸ்ல நாமத்துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல எவர் கிரீன் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல்ல. 7:51 ஆயாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கோம். எஸ், மகளிர் உயரம் தாண்டுதலில் தேசிய அளவில் சாதனை செய்த வீராங்கனை யார் அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்குமே விடையளிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. எஸ், நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி பூஜா சிங் தான் 1.93 மீட்டர் வந்து தாண்டி புதிய தேசிய சாதனையை அவங்க வந்து படிச்சிருக்காங்க. ஆசி அண்டர் 20 தடகள சாம்பியன் போட்டியில தான் இந்த தேசிய சாதனையை அவங்க படைச்சாங்க. இதுவரைக்கும் முன்னாடி வந்து 1.92 மீட்டர் சஹானா குமாரி தான் ஒரு சாதனை வச்சிருந்தாங்க. அதை தாண்டி குதிச்சு இப்ப புதிய ஒரு தேசிய சாதனைய பூஜா சிங் அவர்கள் வந்து படைச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்களும் நகர்ந்து போகணும். இவங்கள மாதிரி நிறைய பேர் தடகளத்துல அவங்களுடைய முத்திரையை பதிக்கணும்ன்ற வாழ்த்துக்களோட மீண்டும் உங்களை 8:02 வந்து சந்திக்கிறேன். இது 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று

அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி புனித அந்தோனியார் ஆண்டு திருவிழாவையொட்டி மேல்நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல்குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த மே மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:04 ஆகிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஸ்பீட் சாங்ஸ், நியூஸ் இதெல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதேதான், அப்படிக்கா இப்படிக்கா எப்படிக்காவும் போவாம ஸ்டே டியூன் காருங்க. இது 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோல நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரும்பி கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

0: பறக்குது பாரு, பின் பண்ணு இல்லன்னா நாட் ஆவது போடு.
1: ஹே, இவ்ளோ அழகா டிரஸ் பண்ணிட்டு வர்றதே துப்பட்டா வசுமா பறக்க விட்டு ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான். பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
0: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shana-na-na, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடி.

8:32 ஆகிட்டு இருக்கு. ரஷா ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படியே ஃபாஸ்ட் பீட் சாங் குள்ள இப்பவே நுழைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ராவணன் திரைப்படத்துல இருந்து பெனிதயாள், பாக்யராஜ் அண்ட் ரேனா, தன்வி இவங்க எல்லாருமே சேர்ந்து பாடின பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல. ஸ்டே டியூன்ட்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: கொஞ்சம் சீக்கிரம்
4: ரஷ் ஆர் ரெயின்போ.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 44 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா ஏ ஆர் ரஹ்மான் இசையில அவரே பாடின பாடல் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

0: 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: பம்பி பம்பி பக்கட்டா.

குழினால இனி எல்லாமே தூளு. எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. 8:57 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு படலாம் அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் ஜுனிதா காந்தி வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே. மீண்டும் 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட் டு 101.4.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலுங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4000

312 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் மார்னிங் 9:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வீரா கூட எண்ணமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணமே பண்ணு மாதிரி ஆகி முகமே தேஜஸ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நல்ல விஷயத்தை நினைச்சுக்கிட்டு நல்லதே செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் கிடையாது உங்களை சுத்தி இருக்கவங்களும் இந்த என்வரான்மெண்ட் எல்லாமே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறதா விஷயம். அந்த மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த ஒரு மணி நேரம் சூப்பரான பயங்கர அதிரடியான பாடல்களை கொடுக்கறதுக்கு தான் வீரா வந்து உட்காந்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைய தையான்னு சொல்லிட்டு இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளாச்சேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சுகேந்தர் சிங் உடைய வாய்ஸ் அண்ட் சுபாவம் சேர்ந்து பாடின பாட்டு வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் உங்களுக்காக இதோ வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மந்தப்படுது காட்டு.

மண்டைக்குள்ள வலியுத்தம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு. 9:14 கடந்து 15 வந்துகிட்டு இருக்கும்போது ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டு இருக்கீங்க. வீரா கூட அதிரடியான பல பாடல்களை ஆரம்பிச்சு அப்படியே செம்ம ஜாலியான அப்படியே குதிரையில் ஏறி ஓடுற மாதிரி கேட்டு இருக்கும்பொழுது நெக்ஸ்ட் பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாட்டு காதலன் படத்துக்காக. அப்படியே நம்ம 90s போறோம், திருப்பி 2000 போறோம்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ், அதுக்கப்புறம் சாகுல் ஹமீத் சேர்ந்து பாடின பாட்டு ஏர் ரஹ்மானுடைய மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. வாலியுடைய வரிகளை ஸ்டேடியோன் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோடு. இந்த பாட்டு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு, கவனிச்சுக்கலுங்க.

ஷியாமலாமா யாரு? வாலிசார் தான் கேட்கணும். 9:26 ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. வாலியுடைய வரிகள் ரிச்சர்ட் பாண்டப்பட்டு ரிச்சர்ட் ஹோரஸ் பாண்டப்பட்டு ஹாரி ஜெராஜ் மியூசிக்ல எங்கேயும் காதல் அப்படிங்கிற படத்துல இருந்து கேட்டு பிடிச்சோம். இந்த பாட்டுல சாரி இந்த படத்துல வந்து லோலிட்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டு எங்கிருந்து வந்துச்சுன்னு நீ கேட்டீங்கன்னா அது ஒரு ரஷ்ய நாவல் இருந்து வந்தது அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே ரேடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன், அந்த பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அதாவது லோலிட்டா அப்படிங்கிறது ஒரு ரஷ்யன் நாவல். ரஷ்யாவில் வந்து அந்த ரைட்டர் பேர் இப்போதைக்கு மறந்துட்டேன், இன்னொரு நாள் தேடி கிளம்பி சொல்கிறேன். அந்த லோலிட்டாங்கிறது என்னென்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு மேலே ஒரு நல்ல ஏஜ்டு பர்சனுக்கு வரக்கூடிய அட்ராக்ஷன் லவ் இது சம்மந்தப்பட்டது தான் அந்த லோலிட்டாங்கிற நாவல். ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவான பொண்ணாக ஹன்சிகா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தாமரை எழுதின பாட்டு தான் அந்த லோலிட்டா அப்படிங்கிற பாட்டு. இப்போ ஏன் அந்த பாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, நங்கை

அப்படின்ட்டு அந்த பாட்டில் வந்து ஹன்சிகா மோத்வானியை பேஸ் பண்ணி தான் அந்த என்டையர் சாங்குமே வந்து பண்ணியிருப்பாங்க, நிலாவின் தங்கை அப்படின்னு சொல்லிட்டு வாலியெல்லாம் எழுதியிருப்பாரு. அதனால் அந்த பாட்டை கனெக்ட் பண்ணணும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 9:27 அடுத்தது நம்ம என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அறிவு படத்துலேருந்து இந்த மாதிரி புரியாத வார்த்தைகளை போட்டு எழுதின ஒரு பாட்டு, விஜய் பிரகாஷ் கார்த்திக் சுதிஹாசன் ஷாலினி சேர்ந்து பண்ண பாட்டு, முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் நான் முத்துக்குமார் வரிகளில் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டும் செம்மையாக இருக்கும், இதுலேயும் நிறைய வித்தியாசமான வரிகள்லாம் இருக்கும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

வேறு வேலை ஏதும் இன்றி காதல் செய்வோம் வா அப்படின்னு சொல்லும்போது காதல் செய்வோம் வா அப்படின்ட்டு வருதுல்ல அந்த சிங்காரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹாரி ஜெயராஜுடைய டாப் நாச்சுங்கிறது. 9:32 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு நம்ம அந்த பாட்டில் ஒரு வரி நீங்கள் குனிப்பாக கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஓசை கேட்காமலே இசைத்தான் பீத்தோவனே அப்படின்ட்டு. இதில் ரொம்ப ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான அதாவது ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதாவது லட்விக் வான் பீத்தோவன் அப்படிங்கிற சிம்பனியை இசைத்த மிகப்பெரிய ஒரு இசை ஜாம்பவான் இருந்தார். ஓகேவா, அவருக்கு 20 வயதுலேருந்தே காது கேட்பதில் குறைபாடு ஏற்பட்டுருச்சு. 40 வயசில் கம்ப்ளீட்டாக அவர் காது கேட்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த சிம்ஃபனியை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதில் பெரிய சக்ஸஸ் அவர் கொடுக்குறாரு, சிம்ஃபனி 9 அப்படிங்கிறத. யோசிச்சு பாருங்கள், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு கம்போசர், ஒரு பியானிஸ்ட்டு, அவருக்கு வந்து சுத்தமாக காதே கேட்கல. காது கேட்காமல் அவரால் எப்படி வந்து இந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய இசை சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க முடியும், எப்படி சிம்ஃபனியை வாசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, டாக்டர்ஸ்லேருந்து சயின்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து எந்த விபத்தும் எதுவும் நடக்கலை. அவருக்கு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வந்து காது கேட்காமல் போயிடுச்சு. ஆனாலும் அவருக்கு இருந்த அந்த இன்ஸ்பிரேஷன், அவருக்கு இருந்த அந்த மியூசிக் மேலே இருந்த லவ்னால, அதில் இருந்த எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக இருந்தாரோ, அதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியானோவில் வந்து கீஸை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன வைப்ரேஷன் இருக்குமோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவர் ஒரு சிம்ஃபனியை கிரியேட் பண்ணிருக்காரு. அப்போது நம்மளாம் வந்து யோசிக்கிறோம், நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம கை கால் நல்லா இருக்குது, நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தால் கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் காது கேட்காமல் இருந்த ஒருத்தர் சிம்ஃபனியை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சக்ஸஸ், எவ்வளோ பெரிய மோட்டிவேஷனான விஷயம் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதா தான் இந்த பாட்டை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணேன். அடுத்ததாக வந்து அறிந்தும் அறியாமலும் படத்திலிருந்து, தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க பரவாயில்ல அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு பாட்டு, அனுஷ்கா அண்ட் பிரேம்ஜி பாண்ட பாட்டு, பா விஜயுடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜ் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸலண்டான பாட்டு, காலையில் கேட்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4 எல்லாமே சமதோடு.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: தூர சிகரங்களில் தண்ணீர் துவைக்கும் அருவிகளே.

வாக்கிங் போறதுக்கு எனர்ஜி பத்தலன்னு வச்சீங்களேன், இந்த பாட்டை அப்படியே ஹெட்போன்ல கேட்டுக்கிட்டே நீங்க வந்து வாக் பண்ணி பாருங்களேன், சூப்பரா வாக்கிங் போவீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா, வாலிவுட் வரிகளில் நம்ம பாட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு பாட்டு, அதாவது அறிந்து மறியாமலும் அதுக்கப்புறம் இந்த பில்லா சாங் ரெண்டுமே வந்து பா விஜய் எழுதின பாட்டு. பா விஜய்க்கும் வாலிக்கும் என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, வாலி எந்த மாதிரி ஒரு மெத்தடை, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாட்டு எழுதுவாரோ அந்த மாதிரி பாட்டு எழுதக்கூடிய ஒரு நபர் தான் பா விஜய் அப்படின்னு வாலி யாராலே பாராட்டுவாங்க ஒரு மனுஷன். அதாவது என்னோட வாரிசு நீ தான் தம்பி, நீ தான் பா சூப்பராக எழுதுறப்பா அப்படின்ற மாதிரி வாலியே பா விஜயே பாட்டுருக்காரு. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கவிஞருடைய பாட்டை தான் நீங்கள் கேட்டு முடிச்சிங்க. ஸோ பில்லா படத்துலேருந்து பாட்டு கேட்டு முடிக்கும் நேரம் 9:44 ஆகிட்டு இருக்கு. இந்த பாட்டில் வேற என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை நேம் இஸ் பில்லா, மை நேம் இஸ் வீரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை வந்து அவரையும் சொல்கிற மாதிரி வச்சுங்களேன் சார், என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கூட இருக்கும். பட் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நவீனன் கேட்க போன பாட்டு பாவிஜி வரிகளை யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பில்லா படத்துன்னு கேட்டு முடிச்சோம். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நியன் படத்துக்காக உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ட்ராக்கை வந்து கபிலனுடைய வரிகளுக்கு மாத்திரம். ஓகே, இந்த படத்தில் நிறைய பாட்டை வந்து வைரமுத்து தான் எழுதிருப்பார். ஆனால் இந்த பாட்டு கபிலன் எழுதின பாட்டு. லெஸ்லி லெவிஸ், ஆண்ட்ரியா, அதுக்கப்புறம் வசுந்தரா தாஸ் சொன்னோடனே அது ஞாபகம் இருக்கு எனக்கு, பூக்காரா அப்படின்ட்டு. சரி ஓகே, ஹரிஜராஜ் மியூசிக் தான் இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு அன்னியன் படத்துக்காக. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே லாவே சமத்தோடு.

ஒரு மணி நேரமா இது ஒரு நிமிஷத்துல போயிட்டுன்ற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான ஃபாஸ்ட் பீட்ஸ் ஆகுதான் இப்ப கேட்டோம் இல்லையா, இந்த பாட்டையும் நீங்க வந்து எங்கேயாவது வேகமா போகணும்னு நினைச்சு வச்சுக்கலாம், இந்த பாட்டை கேட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நீங்க ஓடுவீங்க, நடக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு, இதுவும் கபிலன் வரிகள் எழுதப்பட்ட பாட்டு தான். இந்த கபிலன் வரிகள் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, விஜய்க்கு நிறைய மாசான முக்கியமான பாட்டெல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு, அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சீங்க. சோ அனந்து மகேஷ் விநாயகம் சேர்ந்து பண்ண பாட்டு கபிலன் வரிகளை விஜயாண்டனி மியூசிக்கல் கேட்டு முடிச்சோம். அடுத்ததா நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா வேலையில்லா பட்டதாரி படத்திலிருந்து அனிருத் பாட்டு, அதுக்கப்புறம் தனுஷம் சேர்ந்து பாட்டு, அனிருத் மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேஜ் 1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கிலாமே.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் புதுதில்லியில் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். தெலங்கானா உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15ஆம் தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் இன்று நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய

இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: என்ன
1: பண்ணும்
0: உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேம் நீங்க எடுத்து வந்திருப்பீங்க எனக்கு தெரியுது. உங்க முகத்துல அந்த தேஜஸ் இருக்கு, என்ன கண்ணு
1: இல்ல என்னாலே முடியல, அதனாலதான். ஓகே, அந்த உலகத்தரமா இந்த கேம் என்னன்றத நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்வேன்,
0: ஓகேவா,
1: ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்துக்குள்ள ஒரு இரண்டு இல்ல மூன்று திரைப்படங்களோட பெயர்கள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த திரைப்படங்களோட பெயர்கள்ல நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்கணும்.
0: சூப்பர்.
1: உங்களுக்கு நீங்க வந்து 100% ஹை கியூ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கூட கண்டுபிடிக்கலாம்.
0: ஹைட் மட்டும் தான் இருக்கு, கியூ கிடையாது. அதனால அந்த ஹைல டீய கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறலாம்னு நினைக்கிறேன்.
1: சரி பரவாயில்ல, லாஸ்டா உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்கேன், ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தான்.
0: ஓகே
1: ஓகே, கால் பண்ண வேண்டிய எண்கள் 290038 295205554, நாங்க இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம்.
0: ஓகே, உடனே கால் பண்ணுங்க, கால் பண்ணி நம்ம சமஞ்சலே விளையாடுவோம்.
1: ஓகே, நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாமா வீரா? எஸ் மைனா படத்துல இருந்து. இந்த ஒரு மணி நேரம் கொஞ்சம் அப்படியே ஃபோக் பீட்டா போலாம்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க?
0: சூப்பரா போலாம். ஆனா இந்த பஸ்ல ஓடுற மாதிரி எந்த ஒரு பஸ்லயும் பாட மாட்டாங்க, ஆடவும் மாட்டாங்க. ஆனா அது நல்ல ஃபீல் அது.
1: ஓகே, சோலார் சாய் அண்ட் கல்பனா வாய்ஸ்ல, யுகபாரதி வரிகள்ல, டி இமார் மியூசிக்கல்ல, சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட், இது 101.4.
0: எல்லாமே சமதுல.

0: go!
1: பத்து மணி 9 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ் மைனா படத்துல சூப்பரான ஒரு சாங் கேட்டு வந்தாச்சு.
2: அந்த பாட்டுல எத்தனை மைல் வந்துச்சு சொல்லுங்க.
1: இல்ல இந்த கேள்வியை நான் எதிர்பார்த்தேன், பட் பரவாயில்ல, எங்களுக்கு தெரியாது, நீங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம்.
2: 50 மைல், 10 மைல் அப்படிங்கறத தாண்டி நிறைய மைல் வந்துச்சு. நானும் கவுண்ட் பண்ணல, பட் அதெல்லாம் கவுண்ட் பண்ணா ஜாலியா இருக்கும். எந்த வேலையுமே இல்லனா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கலாம், வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒளிந்திருக்கும்
1: ஓகே. நிகழ்ச்சியோட முதல் காலர் வணக்கம்.
2: கலக்கல் கலா வந்திருக்காங்க சுகன்யா. சொல்லுங்க கலா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்.
1: ஓகே கலா, ரெடியா இருக்கீங்களா? சினிமா படத்தோட பெயர் அதுல ஒளிஞ்சிருக்கும், அந்த சினிமா படங்களை மட்டும் நீங்க எனக்கு சொல்லணும். சொல்லவா? இந்த கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் கொளுத்துகிறது, மழை பெய்தால் கொஞ்சம் மண்ணுக்கும் நல்லது.
2: ஆஹா, படத்தோட பேர் உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாவே ஒளிஞ்சிருக்கு போல.
3: அக்னி நட்சத்திரம், அக்னி நட்சத்திரம்.
1: ஆ,
2: ஒரு படம் கண்டுபிடிச்சீங்க.
1: இந்த கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் கொளுத்துகிறது, மழை பெய்தால் கொஞ்சம் மண்ணுக்கும் நல்லது.
2: மண் வாசனை
1: என்ற பெயர் இருக்கிறது, பட் வாசனை என்ற வார்த்தை அந்த வாக்கியத்தில் இல்லை.
2: விண்ணுக்கும் மண்ணுக்கும்.
1: இல்ல இல்ல இல்ல, அதுல என்ன ரெண்டு படம் பேர் இருக்கு. அவரு உங்களை வந்து வந்து ட்விஸ்ட் பண்றாரு, நீங்க கவனிக்காதீங்க. அவரு இல்லங்க, அதுல அந்த படமே இல்ல, ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேற, நீங்க ஒரு படம் கரெக்டா சொல்லிட்டீங்க. அடுத்த காலர் அடுத்த இரண்டு படங்கள் சொல்றாங்களா பாக்கலாம். சரியா, நன்றி நன்றி நன்றி. ஏங்க இப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க மக்களை?
2: விண்ணுக்கு மண்டுக்கும் இருக்குன்னு
1: நினைச்சிட்டேன். நீங்களே நினைச்சிட்டீங்களா?
2: நானே எப்படி நினைச்சேன், இல்லையா?
1: இல்ல இல்ல, ஓகே. விண் என்ற வார்த்தை அதில் இல்லை. அடுத்த கால் கிட்ட போயிடலாம். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை மாவட்டம் பேசூர் மட்டம் கிராமம் கந்தசாமி
2: படத்தோட டைரக்டர் பேர் என்னன்னு சொல்லுங்க சார்.
1: இந்த கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் கொளுத்துகிறது, மழை பெய்தால் கொஞ்சம் மண்ணுக்கும் நல்லது.
4: இந்த கோடை காலத்தில்
1: அக்னி நட்சத்திரம் அவங்க சொல்லிட்டாங்க, அது இல்லாம ரெண்டு படம் பேர் இருக்கு, கடகடன்னு சொல்லிருங்க பாக்கலாம்.
2: அக்னி நட்சத்திரம் 26 முடிஞ்சிச்சு சார்.
1: அக்னி நட்சத்திரம் கொளுத்துகிறது, மழை பெய்தால் கொஞ்சம் மண்ணுக்கும் நல்லது.
4: மழை.
1: அப்புறம் இன்னொரு படம் இருக்கு,
2: செல்ல மழையே.
4: மண்ணுக்கும்
2: விண்ணுக்கும் எப்படி?
1: அவர் படத்து பேரே தப்பா சொல்றது தெரியுதா? அது விண்ணுக்கும் மண்ணுக்கும், ஆனா அதுல கிடையாது. சார் இன்னொன்னு வந்து கோடை மழைன்னு ஒரு படம் இருக்கு சார், அதுல
2: கோடை மழை
4: மழைன்னு ஒரு படம், கோடை மழை ரெண்டு படமா?
1: ஆமா ஆமா. ஒரு கொஞ்சம் அப்ளாஸ் உங்களுக்கு, கொஞ்சம் அப்ளாஸ் எனக்கு. வீராக்கு கிடையாது.

0: நன்றி நன்றி.
1: இன்னொரு படம் இருக்கு சார், அந்தி மழைன்னு ஒண்ணு இருக்கு சார்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து வாணிதேவி பேசுறேன்.
1: ஓகே, கண்டிப்பா அண்ணாநகர் முதல் தெரு படத்தை நாங்க கேட்க மாட்டோம்.
0: என்ன குழப்பா பரவாயில்ல, வர லிசனர்ஸே குழப்பி விட்டுறாரு. பாவம் அவங்க, இவரால ஒருத்தர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தையே மண்ணுக்கும் மின்னுக்கும் சொல்லிட்டு போறாரு.
1: சரி, உங்களுக்கான கேள்வி
0: கேக்கலாமா? வழக்கு போட்ட நபர் மறைந்து விட்டார். என் வீட்டின் அறையில் 18-9 என்ற எண்ணில் நிறைய கேஸ் கட்டுகள் உள்ளன.
2: வழக்கு எண்
1: 18-9.
0: ஓகே பரவாயில்ல, ஆனா சூப்பருங்க, நீங்க அவரை பேச விடாம ஆன்சர் பண்ணீங்க பாருங்க, அதுக்காகவே ரெண்டு தடவை அப்ளாஸ் கொடுக்கலாம். நன்றி நன்றிமா. ஓகே, இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்க, நான் உங்க கூட கேம் பிளே பண்றேன், அவர் உங்களை குழப்பிட்டே இருக்க போறாரு. என்ன வீரா, கரெக்ட் தானே?
1: ஆமா, 298-6-00-38 298-5-2-05-5 என்ற எண்களுக்கு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம்.
0: ஓகே, ஸ்டே டியூன்ட் 101.4
1: எல்லாமே சமத்தோடு.

0: go!
1: பத்து மணி 18 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. மகிழினி மணிமாறன், அதுக்கப்புறம் டிமான், சாரி மியூசிக்ல இந்த பாட்டு கேட்டு. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கோம்?
2: ஒண்ணும் பிரச்சனை இல்ல வீரா, ஸ்வயம் ஸ்வயம்லாம் டிமான் பாடிருப்பாரு.
1: ஸ்வயம் ஸ்வயங்கும் போது என் வாய் ஸ்வயம் ஸ்வயம் ரோல் ஆயிடுச்சு.
2: ஓகே, நாங்க என்ன கேம் ஷோ விளையாடிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்வேன், அதாவது வாக்கியம், அந்த வாக்கியத்துக்குள்ள ஒரு நான்கு பெயர்கள், திரைப்பட பெயர்கள் வந்து ஒளிஞ்சிருக்கோம், அதை கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போ வர காலர் கிட்ட நான் கேட்க போறது இல்ல, நான் தான் கேப்பன்னு ஒருத்தர் இருக்காரு.
1: வணக்கம் ரெயின்போ. பேர் சொல்லுங்க சார் ஒரு தடவை திருப்பி.
3: ஹேமா.
1: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா? ஓகே,
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்மா.
1: உங்களுக்கான கேள்வி, ஒரு வியாபாரி வில்லுப்பாட்டு பார்க்க சென்ற போது வெயிலில் மயங்கினார்.
3: ஒரு வியாபாரி
1: படமும் இருக்கு, அந்த படத்தை நீங்க
3: விட்டுட்டீங்க. ஒரு வியாபாரி,
1: ஒரு வியாபாரி வில்லுப்பாட்டு பார்க்க சென்ற போது வெயிலில் மயங்கினார்.
2: ஒரு படத்துல பாதி வந்து இன்னொரு படம் இன்னொரு பாதியை மட்டும் போட்டீங்கன்னா ஒரு படம் வரும். நன்றி நன்றி நன்றி.
1: டஃபா கேள்வி யோசிச்சா டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.
2: இல்ல வீரா, நீங்க வேற ஒரு தடவை ஒருத்தர் வந்து ஒரு சென்டென்ஸ் சொன்னாரு, 10 படம் இருந்தது, அதுல ஒரே சென்டென்ஸ்ல 10 படம். சூப்பரா சென்டென்ஸ் பண்ணி சொல்லிருந்தாரு.
1: அவர் உங்க வீட்டு மேல் மாடியில தங்கி இருக்காரா?
2: இல்ல இல்ல.
1: சரி,
2: நான் க்வெஸ்சன் பேப்பரே அவுட் பண்ணல. வணக்கம்.
1: கார்த்திக் வெஸ்ட் மாம்பலம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்காம வேற மாதிரி கேட்கலாம் நான் பிளான் பண்ணிருக்கேன். கார்த்திக், ஏன்னா அந்த கார்த்திக் அப்படிங்கிற பேர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச பேரா இருக்குதான், அதனால. சரியா, இது வந்து ஒரு உயிரினம். இந்த உயிரினம் வந்து குளத்துல இருக்கும், ஆத்துல இருக்கும், கடல்ல கூட இருக்கும், ஓகேவா? அதே நேரத்துல கரையிலையும் இருக்கும். அந்த உயிரினத்தோட நம்ம என்ன சேர்க்கறோம்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரியை சேர்க்கிறோம், ஒரு நாட்டை சேர்க்கிறோம். ஓகே, இப்ப சேர்த்தா இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது அந்த உயிரினத்திலிருந்து ஒரு படத்துடைய பேரு ஃபார்ம் ஆகுது. அதுதான்
2: அவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்பாதீங்க.
1: தெரியலையா? மை காட். சரி, ஓகே, அடுத்த நேரத்தை கேட்டு பார்க்கலாம்.
4: ஓகே ஓகே ஓகே சார்.
1: வணக்கம் ரெயின்போ. மிஸ்ட் கால் கொடுத்து விளையாண்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: உங்கள்
1: கணபதி. நீங்கள் எங்கள் கணபதி. ஓகே, உங்களுக்கான கேள்வி தான் சார், குளத்துல இருக்கு, வீட்டுல இருக்கு, வீட்டுல கூட இருக்கு சார, குளத்துல இருக்கு, வீட்டுல இருக்கு, ஆத்துல இருக்கு, கடல்ல இருக்கு. அப்படி இருக்கிற உயிரினம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா சார், ஒரு கண்ட்ரியோட சேருது சார். அந்த கண்ட்ரியோட சேரும் பொழுது அது ரெண்டும் சேர்ந்து ஒரு படத்துடைய பேரை உருவாக்குது சார். அவ்வளவுதான் சார் கேள்வி. ஆமா சார், இன்னும் சொல்லணும்னா இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர் சரத்குமார் சார். உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் சார்.
4: சரத்குமார்.
2: அடுத்த பாடல் உங்களுக்காக அந்த நாட்டாமை படத்துல இருந்தே போட்டலான்னு
1: இருக்கேன்.
2: என்ன சொல்றீங்க? அவங்களுடைய குரல்ல ஸ்டேஜ் 101.4
1: எல்லாமே சமத்தோட.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: set, go, go!
1: மா, தள்ளுமா.

0: போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான் தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்ட வலிக்குதா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வரலாம் விட்டுருங்க
3: போத்தனூர் சென்ற ராஜா தேசிங்கு தபால் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். ஏனென்றால் அவர் ஒரு வேலை கிடைக்காத வேலை இல்லாத பட்டதாரி.
2: போத்தனூர்
3: சென்ற ராஜா தேசிங்கு என்ற வேலையில்லா பட்டதாரி தபால் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார் சார்.
0: நன்றி.
3: இருந்தாலும் இதுல இன்னொரு படம் இருக்கு, அந்த படத்தை அவர் கண்டுபிடிக்கல. தேசிங்க ராஜாவையும்

0: பாதி தான், 50-50 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த நேர் யார் வராங்களோ அவங்க கிட்ட வந்து இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்னொரு படம் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்போம். வணக்கம் ரெயின்போ,
1: கண்டுபிடிச்சிருவாங்களா
0: பாப்போம். வணக்கம் வணக்கம் ரெயின்போ, வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம் சார். வணக்கமா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா
2: இருக்கிறேன்.
0: உங்களுக்கான கேள்வி அதுதான். போத்தனூர் சென்ற திருவெற்றியூர் பத்மாவதி தபால் நிலையத்தில் மேலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
2: அது ஏன் சொல்றேன் தெரியுமா? மூணு வணக்கம் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்ச படமா சொல்லிருந்தீங்கதான். ஒரு வணக்கம் அதிகம்.
0: ஒரு வணக்கம் அதிகமா? சரி, உங்களுக்கு நான் வேற கேள்வி கேக்குறேன். மாப்பிள்ளையிடம் இருந்து போன் வந்ததும் அம்மா கைபேசியை எடுத்து ஹலோ சொன்னார். அடுத்த நொடியே அப்பா ஷாக் ஆகி கீழே விழுந்தார். இதுதான் உங்களுக்கு இதுல இருந்து சொல்லுங்க.
2: தெரியலையே.
0: திருவெற்றியூர்னு ஒரு படம் தெரியுமா? திருவெற்றியூர் பத்மாவதினு ஒரு படம் இருக்கு தெரியுமா?
1: அவர்
0: கொஞ்ச நாள்ல தாத்தா ஆயிடுவார்.
2: அவ்வளவு வேகமா அம்மா செல்லு வச்சு பேசின உடனே தாத்தா தப்புன்னு
0: கீழே விட்டா.
1: சூப்பருங்க. இத மாதிரி எல்லாம் கியூட்டா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் உங்களுக்கான டயலாக். இந்த டயலாக்ல எத்தனை படம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பாட்டுக்கான இடைவெளி கொடுத்துருவோங்க.
0: 298-6-0-0-3-8 298-5-2-0-5-5-4 ரெயின்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க.
1: எஸ், உன்னிகிருஷ்ணன் ஹரிணி வாய்ஸ்ல சாங் இஸ் ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட். இது 101.4
0: இங்க எல்லாமே சமதுல.

0: அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும்
1: இருந்துச்சான். குறுக்க வந்துகிட்டு
2: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
3: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சலா ஆகாம இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
6: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
5: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
6: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
5: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
7: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: go!
1: பத்து மணி 40 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. கெட் செட் கோல வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேமை சுகன்யா கண்டுபிடிச்சு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த கேமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அந்த சென்டென்ஸ்க்குள்ள சில திரைப்படங்கள் ஒளிந்திருக்கும், அந்த ஒளிந்திருக்கக்கூடிய திரைப்படத்துடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் கேமே.
2: ஓகே, இந்த வந்து நம்ம முன்னாடி காலர் கிட்டேயே வந்து ஒரு க்வெஸ்சன் அவுட் பண்ணியிருக்கோம்.
1: ஆமாம்,
2: அதனால அதுதான் கேள்வி. அந்த கேள்வி வந்து ஸ்ட்ரைட்டாக காலர் கிட்டே கேட்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம், தமிழ்ந்தி
2: பேசுறேன். தமிழ்ந்தி ரெடியா இருக்கீங்களா?
1: உங்களுக்கான கேள்வி, மாப்பிள்ளையிடம் இருந்து போன் வந்ததும் அம்மா கைபேசியை எடுத்து ஹலோ சொன்னார். அடுத்த நொடியே அப்பா ஷாக் ஆகி விழுந்தார். அவ்வளவுதான்,
3: கைபேசி,
1: அம்மாவின் கைபேசி. ஓகே, அடுத்தது
3: அப்பா
1: ஆண் ஒரு படம் இருக்குதா? சரி,
3: இன்னொரு படம்
1: இருக்கு. மாப்பிள்ளையிடமிருந்து போன் வந்ததும் அம்மா கைபேசியை எடுத்து ஹலோ சொன்னார். அடுத்த நொடியே அப்பா ஷாக் ஆகி விழுந்தார்.
2: ரெண்டு படம் இருக்கு
1: இன்னும்.
3: மாப்பிள்ளை,
2: ஓகே, இன்னொரு ஒரு படம் இருக்கு,
3: அது நீங்களே சொல்லிடுங்க.
2: ஹலோ, போன் எடுத்தோட என்ன சொல்லுவோம்? நம்ம
3: போனா
2: போனை எடுத்து ரிசீவரை காதுல வச்சோடனே நம்ம என்ன சொல்லுவோமோ அதான் படம் பேர்.
1: ஹலோ ஹலோ
2: தான், ஹலோ ஹலோ ஹலோ தான்.
1: சூப்பர் சார்,
2: நன்றி நன்றி. யோகி, அடுத்த காலர்.
4: காலை வணக்கம், நீரா சார் அண்ட் சுகன்யா மேம்.
1: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் மேஸ் அப்படின்னு உங்க இன்னொரு.
2: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்க பேரு சொல்லுங்க.
4: வெங்கட்.
2: கேக்கலாமா?
4: கேக்கலாம்.
2: ஹே, அவ பாக்க ரொம்ப அழகா இருக்கா, நீ தான் போய் பேசணும் அவகிட்ட.
1: யாருகிட்டயும் சொல்லிருக்காங்க.

0: காலையில காலையில யார்கிட்டயும் சுகுனியதை சொல்லிட்டு வந்திருக்காங்க.
1: இன்னொரு படம் இருக்கு, அவ பாக்க ரொம்ப அழகா இருக்கா, நீ தான் அவகிட்ட போய் பேசணும். ரெண்டு படம் இருக்கு.
2: பேசணும், பார்த்தாலே பேசணும்,
0: பார்த்தாலே பேசணும், பார்க்காமலே பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க நேர்ல போய் தான் பேசணும்.
1: கிடையாது கிடையாது, அவர் உங்களை கேள்விக்கு பதில் சொல்ல விடாமனா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாரு. ஒரே வார்த்தையில ஒரு படம் இருக்கு அதுல.
2: இது அழகுன்னு ஒரு பாட்டு.
0: அழகுன்னு ஒரு பாட்டா? என்ன எங்கேயோ போறீங்க.
2: படம் படம் சார்.
1: படம் அழகி அது, அழகி இல்லையே அது.
0: அழகு இல்ல சார்.
1: என்ன அவ பாக்க ரொம்ப அழகா இருக்கா, நீ தான் அவகிட்ட போய் பேசணும், அவ்வளவுதான். இதுல ரெண்டு படம் இருக்கு.
0: பேசலாம்.
3: காலை வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: ஓகே, வணக்கம் மேடம். உங்களுக்கான கேள்வி, பகவதியை பார்த்ததும் ரயில்வே கேட்டில் அமர்ந்திருந்த குருவி ரயிலுக்கு மேலே பறந்தது.
3: பகவதி கேட்.
0: பகவதி கேட்டா? சரி,
3: ரயில்வே கேட். ஐயோ மாத்தி சொல்லிட்டேன். பகவதி, பகவதி படம.
0: பகவதி படம், ஓகே.
3: ரயில்வே கேட்.
0: ரயில்வே கேட்டு, ரயில்வே கேட்டுன்னு படம் இல்லை, குருவின் படம் இருக்கு. ஓகே,
1: ரயில்வே கேட்ட கொஞ்சம் முடிச்சு விடுங்க.
0: ரயில்வே கேட், பகவதி ரயில்வே கேட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஒரு படம் இருக்கு,
3: பகவதிபுரம் ரயில்வே கேட்.
0: வெரி குட், வெரி குட்.
1: எப்படி உங்களுக்கு தெரியுமா இது?
3: இல்ல, நான் இப்பதான் டிவில பார்த்தேன்.
0: இப்பதான் பாத்தீங்க? அந்த படம் போட்டுருக்காங்க டிவில.
3: ஒரு மாசம் இருக்கும்
1: பாத்தீங்களா? சூப்பருங்க.
0: ஓகே மேடம், தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி. ஓகே, இதே மாதிரி இந்த கேம் நீங்க பிளே பண்ணனும்னா கால் பண்ணுங்க 298600038 295205554.
0: ஓகே,
1: ஸ்டே டியூன்ட்.
0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கிலாவே சமதோடு.

0: go!
1: ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல வேல்முருகன் நெப்போலியா, அதுக்கப்புறம் வந்து
2: ராஜலட்சுமி
1: இவங்க சேர்ந்து போன பாட்டு கேட்டு பிடிக்கும் போது கம்ப்யூட்டர் 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்தனால டக்குன்னு என்னால பார்க்க முடியல. 10 மணி அமிர்தம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: ஆமா, உங்க மூளையை கொஞ்சம் கசக்கி புழிகிற மாதிரி ஒரு கேமோட வந்து அதை வழி நடத்தி சென்று கொண்டிருப்பது நான் உங்கள் சுகன்யா அண்ட் வீரா.
1: ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேம் வந்து நாங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், அந்த சென்டென்ஸ்குள்ள சில திரைப்படங்கள் ஒளிந்திருக்கும், அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேமு. அடுத்து நேர் யாருன்னு பாக்கலாமா சுகன்யா?
2: ஓகே,
1: வணக்கம் ரெயின்போ.
2: கேக்கட்டுமா? மனசுல பெரிய ராஜகுமாரன்னு நினைப்பு. எங்க ஊர்ல நான் ஒரு ராட்சசி, தெரியுமா?
1: இவ்வளவு ஈஸியா கேப்பாங்க, நான் எதிர்பார்க்கல.
2: உங்களுக்கு நான் அவ்வளவு ஈஸியா கேட்க
1: மாட்டேன். ஒரு ஊர்ல ஒரு
3: ராஜகுமாரி.
1: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரியா?
2: ஒரு
1: மனசுல பெரிய ராஜகுமாரன் நினைப்பு.
2: ஆமா, குமாரன் நினைப்பு. ஆக்சுவலி வந்து குமாரினா அந்த படம் வந்திருக்கும், பட் இதுல குமாரன் தான்
3: வந்து
2: நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு மணி நேரம் என்ன விடாது தொல்லை
1: சார்ஜர் பண்ண
2: அந்த கருப்பு ஒரு கருப்பு ஆடுக்கு நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, வீரநடை போட்டு வானத்தில் ஏறு.
1: ஓகே, வீரான் ஒரு படம், சிகரம் ஒரு படம், சிங்கம் ஒரு படம்,
2: அதுக்கப்புறம் சொல்லல
1: சிங்க நடை சொல்லிருக்கீங்க, அதனால சிங்கம்னு எடுத்துக்கிட்டேன். நடைன்னு ஒரு படம் இருக்கான்னு தெரியல, சிங்க நடைன்னு படம் இருக்குன்னு
2: நினைக்கிறேன். இருக்கா? இல்ல.
1: ஓகே, சிங்க நடை, சிங்க நடை போட்டு சிகரத்துல இருந்து பாட்டு இருக்கு, சிங்க நடைன்னு ஒரு படம் இருக்குன்னு சொல்றாங்க, அது எனக்கு தெரியல. வீரா சொன்ன, அதுக்கப்புறம் வந்து சிங்கம் சொன்ன, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மறந்துருச்சு, இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
2: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, வீர நடை போட்டு வானத்தில் ஏறு.
1: ஓகே, வீர நடை போட்டு வானத்தில் ஏறு, வானம்னு ஒரு படம் இருக்கு.
2: முக்கியமான ரெண்டு படத்தை விட்டீங்க அதுல இருக்கிறது.

0: சரி ஓகே, நீங்களே சொல்லுங்க.
1: சிகரம் வீரநடை.
0: சிகரம் வீரநடை. ஓகே ஓகே, சிகரம் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சிகரம் சொல்லல. ஓகே, உங்களுக்கு வந்து கிரிக்கெட்ல இருந்து ஒரு க்வெஸ்சன்
1: எடுத்திருக்கேன்.
0: அதிக ரன் எடுத்த சூரியவான்சி தன் வம்சத்திலேயே கில்லி என மாஸ் காட்டி விட்டார்.
1: ரன் வம்சம் கில்லி.
0: ஈஸியான கேள்வியே கேட்டேன்.
1: கில்லி.
0: சரி,
1: அவ்வளவுதான மாஸ்.
0: அவ்வளவுதான், சூரியவான்சி வம்சம் ரெண்டையும் சேர்த்து சூரிய வம்சம்.
1: சூரிய வம்சம். ஓகே, அவர் ரெண்டு சொல்ல, நான் ஒண்ணுதான் சொல்ல. ஆனால் நான் தான் கேம்ல
0: வின்னு சாயந்தரம் 5 மணிக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்.
1: சந்தோஷமான
0: சமதோடு.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
2: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பின் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பிசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினார்கள். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் அனைத்தும் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விளை நிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் இம்மாதம் 15 தேதி வரை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தின் முக்கிய பேருந்து நிலையங்களில் மாநில அரசு கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி வானொலியின் 90வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை வானொலி நிலையம் சார்பில் சிறப்பு வாக்கத்தான் நடைபெற்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 4312 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இத்தாலியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவானது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:03 நிமிஷமாயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி உங்களுடன் ரெயின்போ. ஸோ உங்களுடன் ரெயின்போல என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து குளோபல் பேரண்டிங் டேங்கிறதுனால அதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதுல இருந்து எனக்கு இன்னைக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு பேரண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல வந்து குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய கிட்ஸுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்க கடத்துறீங்க, ஒரு பேரண்டா எதை சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு இதை பத்தி பேசலாம்னு ஒரு பிளானே. ஸோ இன்றைய காலகட்டத்தில் எது பேரண்டிங்கில் மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ இன்றைய காலகட்டத்தில் எது முக்கியமான தேவையா ஒன்று இருக்கு நம்ம பசங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விஷயத்தை நிச்சயமா சொல்லி கொடுத்தே ஆகணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இதைத்தான் வந்து ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பேச போறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு என்ன கருத்து இருக்கோ அதை நான் அப்படியே ரேடியோவில் ஷேர் பண்றேன். ஸோ 2906003825205454 கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா சந்திரமுகி படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வித்யாசாகர் மியூசிக்ல பாவிஜி வரிகள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் வைஷாலி பாடின பாட்டு இதோ உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: தேங்க்ஸ் டு வித்யாசாகர். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல பாட்டு இல்லை அது. 11:08 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டுருக்கீங்க. குடும்பத்தோடு உட்காந்து கேட்குற மாதிரியான ஒரு பாட்டு வித்யாசாகர் மியூசிக்கில் பாவிஜி வரிகளில் நம்ம கேட்டு முடித்தோம். அண்ட் எஸ்பிபி அட்டகாசமாக அந்த பாட்டை வைஷாலியோடு சேர்ந்து பாடிருந்தார். அடுத்ததாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி முக்கியமாக தேவைப்படுது, எது ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு அதை நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதை பற்றி இன்றைக்கி பேசலாம்னு ஒரு பிளானு. ஸோ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ. கலா மேடம் வணக்கம். சொல்லுங்கள், இன்றைக்கி பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் வந்து எந்த விஷயத்த குழந்தைங்களுக்கு அதிகமா குடுக்கறாங்க, எதை வந்து மிஸ் பண்றாங்க?
1: சார், இப்போ அக்கா வொர்க் பண்றாங்க சார்.
0: சரி, சொல்றத கேட்டு நடக்கறாங்கன்னு சொல்றீங்க அப்படிதானே?
1: சோ
0: நல்ல விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கலா சொல்றாங்க. அடுத்த நேர வந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சகோ. பிரகாஷ் புரசேவாகம்.
0: பேர் சொல்லுங்க சார் திருப்பி. சாரி,
2: பிரகாஷ்.
0: பிரகாஷ், ஓகே. பிரகாஷ் புரசேவாகம். சொல்லுங்க பிரகாஷ், எது வந்து இன்னைக்கு பேரண்டிங்ல மிஸ் ஆகுது, முக்கியமா அத்தியாவசிய தேவையா இருக்கிறது?
2: வந்து மெயின் வந்து பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்தணும்.
0: ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்தணும். ஓகே.
2: சின்ன வயசு ஸ்போர்ட்ஸ் போட்டாக்க அது ஒரு டிசிப்ளின் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு.
0: எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொல்றீங்க.
2: காலையில ஸ்போர்ட்ஸ் போனோமா, ஸ்கூல்ல இருந்து வந்தோமா, 3 யூனிட் ஸ்போர்ட்ஸ் போனோமா, ஆனா கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் செலவாகும். அப்படி இல்லாதவங்க ஒரு வயசுக்கு மேல பசங்க ஜெயில கூட போடலாம். ஜிம்ல போட அவங்க அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு பாய் ஒரு ஹெல்த் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். என்ன கேட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: தேங்க்யூ சார்.
0: ஸோ பிரகாஷ் சொல்றது வந்து ரொம்ப எக்ஸாக்டான இந்த நீட் ஆஃப் த அவர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் குழந்தைங்களை சிறுவர்களை ஈடுபடுத்தும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிசிப்ளின் வந்துடும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம வந்து சாப்பிடணும், இப்போ நம்ம போகணும், விளையாடணும் அப்படிங்கிறது வந்துடும். அப்படி விளையாடும் பொழுது உங்களுக்கு வந்து நிறைய அட்ரலின் பம்ப் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் பண்ணுவாங்க. லாஸ் பண்ணதுனால டயர்ட்னஸ் வரும். அந்த டயர்ட்னஸ் வரும்போது என்னாகும்னா, நெக்ஸ்ட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படிங்கிறது வரும். அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ரொட்டீன் லைஃப்பில் சீக்கிரமாக எழுந்திரிப்பாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணுமா, அந்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே அந்த ப்ராப்பர் டிசிப்ளினுக்குள்ளே ஒரு குழந்தையோ ஒரு ஒரு சிறுவனோ சிறுமியோ வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது அவங்க லைஃப்பில் வந்து மற்ற விஷயங்கள் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆன்லைன் கேம்குள்ளே வந்துடுறாங்க. மொபைல்லேயே வந்து கேம் விளையாடுறது, இல்லைனா கேமிங் ஸ்டேஷன்லாம் வச்சுக்கிட்டு விளையாண்டுருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பிரகாஷ் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். 11:12 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பேரண்டிங்ல எந்த விஷயம் மிஸ் ஆகுது, எதை ஆட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத என்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. 2986008 2952055 எங்களுக்கு இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதோடு.

0: 11:16 ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்டுறீங்க. நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு முடிச்ச பாட்டு ராகுல் நம்பியாருடைய அழகான வாய்ஸ்ல, நாமுத்துக்குமாருடைய வரிகளில், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல கற்றது தமிழ் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஸோ இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று குளோபல் பேரண்ட்ஸ் டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த பேரண்டிங் பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம்னு ஒரு பிளானு. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எது மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு வரக்கூடிய அடுத்த நேரம் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ் சொல்லுங்க சார், இன்னைக்கு என்ன மிஸ் ஆகுது பேரண்டிங்ல?
1: பெற்றோர்கள் வந்து அதிகமா குடுக்கிறது பிள்ளைகளுக்கு வந்து செல்லத்தை நிறைய
0: செல்லம் குடுக்கறாங்க. ஓகே,
1: ரொம்ப செல்லமா வச்சிருக்காங்க சொல்றேன்.
0: ஓகே,
1: அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கி எதை மிஸ் பண்றாங்கன்னாக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்றதே உள்வாங்கவே மாட்டாங்க. பிள்ளைகள் வந்து எது சொன்னாலும் சரி அதுக்கு செவி கொடுத்து கேட்க மாட்டேங்க. கண்டிப்பா அதெல்லாம் கேட்கணும். பிள்ளைகள் வந்து சொல்ற பூரா நம்ம கருத்தை கேட்டோம்னா அந்த பிள்ளைகள் ஒழிப்பு மறைவு இல்லாம நம்மகிட்ட எல்லாத்தையுமே சொல்லு.
0: நிச்சயமா சார், நிச்சயமா.
1: அப்ப வந்து அதெல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு தைரியம் இருக்கும், நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு. நம்ம அதை அலட்சியமா உடையில வந்து பிள்ளைகள் வந்து மறைக்கக்கூடிய தன்மையும் தரும்.
0: ஓகே,
1: இந்த மறைக்கையில பாத்தீங்கன்னா பல விளைவுகளை அந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால அது எந்த கருத்தை சொன்னாலும் சரி நம்ம அதை கேட்டுட்டு அதுக்கு வந்து இன்னும் மாதிரி தீர்வு இப்படி இப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா வளருங்கிறது என்னுடைய கருத்து.
0: நிச்சயமா சார், தேங்க்யூ சார், நல்ல ஒரு சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு இவர். ஆக்சுவலா நிறைய பேருக்கு இப்ப நம்ம ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட போய் சொன்னா இது தெரிஞ்சதுனாலே பிரச்சனை, திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அதே மாதிரியான விஷயம்

0: ஆச்சுன்னா அது நிறைய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு கிட்டுக்கிட்டையும் வந்து டெய்லி உட்காந்து பேசுங்க. நைட் ஆனிச்சுன்னா இன்னைக்கு ஸ்கூல் போனியாமா, என்ன நடந்துச்சு ஸ்கூலில், மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன படிச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுன, என்ன பேசுன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீ கேட்கும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதை ரொம்ப வந்து ஆச்சரியமாக நிறைய உண்மைகளை வந்து அதிலிருந்து அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணும்பொழுது நம்ம அப்பா கிட்ட இதை சொல்லிட்டோம், நம்ம அம்மா கிட்ட இதை சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வரும். அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக இந்த மாதிரி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணலாம், எந்த இடத்துல தப்பு இருக்குது, எந்த இடத்துல சரியா இருக்குது, எது மிஸ்டேக் அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி, இது தப்பு, இந்த மாதிரி ஒன்று நடந்தால் நீ அம்மா கிட்ட சொல்லணும், இப்படி இருந்தால் நீ அப்பா கிட்ட சொல்லணும், இதை உடனடியாக நீ உன்னுடைய மிஸ்ஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் அந்த குழந்தைங்கள்கிட்ட சொல்லி பக்குவப்பட்ட ஒரு பிள்ளையா அதை வளர்க்க முடியும். அண்ட் ஆல்சோ செல்லம் கொடுக்கறது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப, அதாவது எதுக்கு செல்லம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும். சில பேர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லம் கொடுக்கறது, அதாவது குழந்தைங்க அடம் பிடிக்குது அப்படின்னா அடம் பிடிக்கிறத பெருமையாக பேசக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. என் பையன்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒத்துக்கவே மாட்டான், அவன் இந்த வேணும் அப்படின்னு நிற்பான், நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படிம்பாங்க. அதில் பெருமை கிடையாது. அடம் பிடிக்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னா எதுக்கு அடம் பிடிக்குது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அதனால அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். 11:20 நெருங்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமக்கம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன், காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன், அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன், இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை, சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: சீனிவாஸ் சார் என்னமா ஃபீல் பண்ணி வாடா தங்கம் வாடா தங்கம்னு கூப்பிடுறாருல. 11:25 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ கேட்டிருக்கேன். உங்களுடன் ரெயின்போல பொன் மாணிக்கவேல் படத்துக்காக டிஇமான் மியூசிக் போட்டு விவேக அவர்கள் இந்த அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சிருக்கோம். 11:25 பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேரண்டிங் அப்படின்னு வரும்போது இந்த பேரண்டிங்ல எதெல்லாம் மிஸ் ஆகுது, நம்மளுடைய கிட்ஸுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுக்க நம்ம மறக்கிறோம், எது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சோ நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் சார். வீரா சார்
0: வணக்கம் சார். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
1: அப்படின்னு போயிட்டு இருக்கே தவிர பணத்தோட அருமை தெரியல. செகண்ட் பாயிண்ட், யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்றத வந்து எங்க பையனுக்கு வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். போன மாசம் ஒரு டெம்பர் கிளாஸ் போடணும், 150 to 200 rupees சொல்லிட்டு எங்கிட்ட கொட்டேஷன் கொடுத்தான். ஏ, நான் உடனே ஒரு கடையை சொன்னேன், இந்த கடை போய் பாரு, 100 rupees போடுவாங்க. 10 நிமிஷத்துல போய் 100 rupees போட்டணும். சேவிங், அது நீ பிளைண்டா போனானா இப்படிதான் எக்ஸஸ் பே பண்ணுவேன். இன்னொரு இடத்துல நம்ம ஒரு கொட்டேஷன் மாதிரி வாங்கி கேட்டு பார்த்து செஞ்சாதான் பணத்தோட என்ன நம்ம ஏமாறுறோம், வெதர் இட் இஸ் ஜெனியூனா, கரெக்டா, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏமாந்துருவோம். அந்த விஷயம்லாம் சொல்லி தருவோம். பணத்தோட அருமை பிளஸ் நேரம் தவறாம நீங்க சொன்ன பங்க்சுவாலிட்டி அது
0: முக்கியம். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வந்த ஒரு லைன்ல இல்ல, ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டார் நினைக்கிறேன். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: சொல்லுங்க மேடம், நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் சொல்லி கொடுக்கணும் சார்.
0: சேவிங் சொல்லி கொடுக்கணும். ஓகே.
2: ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு அது தெரியல, மணியோட வேல்யூ தெரியல. பேரண்ட்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா அந்த காப்பி பேரண்டிங் அதை நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த பேரண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க, நம்ம குழந்தைக்கு அது செட் ஆகணுமா, அப்படி செட் ஆகுமான்னு பாக்கணும்.
3: அதாவது காசு சம்பாதிக்கிறத விட செலவு பண்றது ஈஸியா பண்ணிடுறாங்க. அது வந்து எவ்வளவு தப்பு அப்படின்றது இப்ப தெரியாது, காசு இல்லாத நேரத்துலதான் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம எதை ஒண்ணுமே வந்து நம்பிட கூடாது. நம்பனம்னா அது இந்த மாதிரிதான் வேலைகள்லாம் நடக்கும். நம்ம எது ஒன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னா, இன்னொன்னு காசை வந்து அதிகமா செலவு பண்றது கம்மி பண்ணாலே போதும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, நம்ம

0: செலவு பண்றத அளவுக்கு சேமிச்சு வைக்கிறத விட செலவு பண்றது கம்மி பண்ணுவாங்க, அதே ஒரு சேமிப்புன்னு. அதுதான்.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார். கிழக்கு தாமரை ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க சார்.
2: குழந்தைகள் வந்து மலர்கள் மாதிரி சார், அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க நல்லா இருக்கணும்னா பெற்றவங்க வந்து கொஞ்சம் தன்மையா பேசணும். அப்புறம் இன்னொரு பையனை பார்த்து நல்லா படிக்கிறான் அவன் மார்க் வாங்கினா நீயும் படின்னு அது சொல்லக்கூடாது. அப்புறம் வெளியில எல்லாம் பண்ணா எல்லாருக்கிட்டையும் சுகமா பழகணும், அதே உஷாராகவும் இருக்கணும் அதே நேரத்தில்.
1: ஓகே,
2: அவ்வளவுதான் சார். தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார். ஸோ நாலு பேர் பேசியிருக்காங்க. நாலு பேர் சொன்ன விஷயங்கள்ல மூணு பேர் சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம், பணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, செலவு பண்ணுறது மட்டும்தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அதுக்கான காசு எங்கேருந்து வரும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் பேசும்பொழுது அவர் வேற ஒரு பாயிண்ட்டையும் வந்து முன் வைக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது முக்கியமாக அந்த சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது உண்மைதான், பசங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஒரு இப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணணும், 500 ரூபா செலவு பண்ண அப்படினா அது எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்குறத வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணம் வீட்டுக்கு வர்றதுக்கு, அப்பா கிட்ட வர்றதுக்கு, அம்மா கிட்ட வர்றதுக்கு, அப்பா அம்மா வந்து எவ்வளோ உழைக்கிறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்களுக்கு கிடைக்கிற கேப்பில் எடுத்து சொல்லி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்குது. அந்த மாதிரி வந்து மணியுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் சொல்லி வளர்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை அவங்கள குறைக்க வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான அந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே சும்மா சிம்பிளாக வந்து ஒரு உண்டியில் வாங்கி கொடுத்து, வீட்டில் வந்து உண்டியில் வாங்கி கொடுத்துட்டு டெய்லி உங்கள்கிட்ட எக்ஸஸாக என்ன காசு இருக்கும், இன்றைக்கி வந்து நீ உனக்கு பாக்கெட் மணியாக 50 ரூபா வாங்கிட்டு போறியா, 100 ரூபா வாங்கிட்டு போறியா, அந்த 100 ரூபாயில் உனக்கு தேவையானதை வாங்கிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை கொண்டு வந்து இந்த உண்டியில் போட்டு வை, ஒரு மாதம் கழிச்சு ஒரு 6 மாதம் கழிச்சு அதை எடுத்துப்பாரு, அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது உனக்கு என்ன அமௌண்ட் சேர்ந்துருக்கோ அதை வச்சு நீ ஒரு பொருளை வாங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு ஹேபிட்டாக அவங்களுக்கு மாறும். இன்னும் சொல்லப்போனால் என்கிட்ட ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, ஏதாவது குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன், நேராக ஒரு உண்டியில் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருவேன், இதுலேருந்து இன்னைக்கு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ 11 மணிக்கு ஆகிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4, உங்களுடன் ரெயின்போ கேட்டுறீங்க. நிகழ்ச்சியில் எடுத்ததாக வந்து அழகிய தீய படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோடு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதாவது இன்றைய காலகட்டத்தில் பேரண்டிங்கில் எது மிஸ் ஆகுது, எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் வந்து நான் கேட்டுட்ருக்கேன். 2986000038 2952525 54 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்.

0: அழகிய சிகிய படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் ரமேஷ் விநாயகம் எழுதி அவரே மியூசிக் போட்ட பாட்டு. 11:36 நம்ம பேசிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பேரண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, என்ன தேவை, எதை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறதா கேட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கப்பா.
0: சொல்லுங்க மேடம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நான் வந்து அதாவது அனுபவம், என்ன பிள்ளை மூணு பொண்ணுகளையும் வளர்த்து நல்லபடியா சிறப்பா வளர்த்ததுக்கான அனுபவத்தின் மூலமா நான் பாடல் வரி எழுதியிருக்கேன். பாடலாமா?
0: சரி சொல்லுங்க.
1: நம்ம பாட்டை எல்லாம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்து நலமாக வளர்த்தனும், பண்பாட்டை உயர்த்தனும், தெரியாத விவரங்கள் புரியாத புதினங்கள் சொல்லித்தான் கொடுக்கணும். மானே மானே பக்கத்தில் அமர்

நன்மையே குழந்தையோடும் குழந்தையாக சேர்ந்து கொண்டு நாமும் வாழ்வோம். கண்ணே இன்பம் காண்போம் காண்போம், கேட்டதை வாங்கி கொடுத்து செல்லத்தை அதிகம் தந்து ஆடம்பர வாழ்வை விரும்பி கடன்களை நிறைய வாங்கி வாழ்வதாய் என்றுமே. தீமையே தீமையே எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தோல்வி கண்டு துவண்டிடாமல் இளைய தலைமுறைகளை

0: பார்ப்போம், கண் போம் பார்ப்போம் பார்ப்போம்
1: நன்றி.
2: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம்
2: வணக்கம் போஜராஜன் ஐயா. சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன மிஸ் ஆகுது பேரண்டிங்ல?
3: தலைப்பு என்ன ஐயா?
2: பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு என்ன விஷயத்த கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், எதை சொல்லி கொடுக்க கூடாது, என்ன பண்ணணும் அப்படின்னு
3: கேட்டுருக்கேன். நல்ல தலைப்பு இது.
2: நன்றி.
3: ஒரு பையன் இருந்தா ஒரு பொண்ணு இருந்தா, பொண்ணு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேர் குழந்தைகளும் நல்லா இருக்கு. ஒரு பையன் காலேஜுக்கு போன ஐயா, அவ்வளவுதான். வேலை செய்ய முடியல, அதுக்கு படிப்பு அந்த வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு ரெண்டு குழந்தை வருது, பாவமா இருக்குது.
2: எல்லாம் சரியாகும் சார், நல்ல வேலை கிடைக்கும் சார்.
3: சரியா,
2: சரி, தேங்க்யூ சார். வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க மேடம்.
4: தெரியும் ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு புரியும். இவங்க என்ன இது அவசர அவசரம் போய் நிறுத்தம் வந்துடும், சாப்பிட கூட செய்ய மாட்டோம், வந்துடுவோம். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. அது உண்மையில அது கொஞ்சம் கஷ்டம், அத மாதிரி இருக்க கூடாது. குழந்தைங்க இப்ப ஒண்ணு ரெண்டு தானே வச்சிருக்காங்க, குழந்தைங்க ரெண்டு பேருமே வேலை பாக்குறவங்க. எப்போ இப்ப எல்லாமே பார்த்துதான் இந்த ரிசப்ஷன் வைக்கிறதோ, திருமணம் வைக்கிறதோ, கொஞ்சம் அத டேட் எல்லாம் பார்த்தா வைக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படிதான் வைக்கிறாங்க.
2: ஞாயிற்றுக்கிழமை வைங்க, அப்பதான் வர முடியும். அப்படி எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைங்க ஐயா
4: அப்படின்றீங்க. தெரியும், புரியுதா?
2: இல்லன்னா அத்தைய பாத்துட்டு பெரியமான்னு சொல்லிடும் குழந்தை, அதானே உங்க குறை?
4: அது மறந்தே போயிடும், அது கொண்டு நம்ம தான் பிராக்டிகலா பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், என்னன்னா ரெண்டு பேரும் வேலை போறவங்களா இருப்பாங்க, லீவ் விட்டவனே பிள்ளைகளை எங்கடா உல்லாசமா கூட்டு போன நினைக்க கூடாது. மாசத்துல ஒரு வாட்டி வீட்டுல உட்காந்து இன்டோர் கேம் விளையாடுங்க குழந்தைங்களோட,
2: அவ்வளவுதான்.
4: ஒரு அந்யோன்யம் இருக்கும்.
2: அந்யோன்யம்
4: வந்து அந்த கிடையாது. அந்த குழந்தைங்க அவங்க அப்பா பாத்துக்கிறாரு, உங்க அம்மா பாத்துக்கிறாரு, அப்படிதான் இருக்குது. ஏன்னா பணம் சம்பாதிக்கும், அந்த சம்பாதிக்கிறதுலதான் ஓடுதுன்னா எவ்வளவு அப்படி சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும் சேர்ந்தே வேண்டாம்னு சொல்லல, இதுவும் கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு.
2: இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா அண்ணா நகர் மாநில தீவு வந்து அண்ணா நகர்ல இது சம்பந்தமா ஒரு போராட்டமே பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த காலகட்டத்தில் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது. அதாவது ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி அந்த கஷ்டம் வந்து குழந்தைங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு, அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் குழந்தைய நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஓகே, ஆனால் நல்லா இருக்கும்னு நினைச்சு செல்லம் கொடுக்குறது தப்பு. அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கிட்ஸை வந்து வாட்ச் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவங்க வந்து உங்களுடைய ரேடாருக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதாவது

0: ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க, ஸ்கூல்ல என்ன பண்றாங்க, இல்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மொபைல்ல வீடியோ பாக்குறாங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பாக்குறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ரொம்ப கீனா வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்றது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ற மொபைலா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றாங்கன்னா, அது எல்லாத்துலயுமே சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் ஒன்லி மோடை ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அடல்ட் விஷயங்களை அவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேரண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வரக்கூடாத தீய பழக்கங்கள் வந்திருக்குதா, அதுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அந்த வலைக்குள்ளே அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்க முடியும். முக்கியமாக சொல்லணும்னா, ரொம்ப சீக்கிரட்டாக சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களுடைய பிஹேவியரில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, அதாவது அவங்க என்ன பொருள் டெய்லி வச்சுருக்காங்களோ அதை ஏதாவது மறைச்சி வைக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இல்லைனா ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க, கண் வந்து செவந்து போயிருக்கு, சரியாக தூங்குறது இல்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, ஏதாவது சொன்னால் எரிஞ்சு விடுறது, டென்ஷன் ஆகுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வருது. இதை எந்த ஏஜில் சொல்கிறேன்னா, ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் பாருங்கள், 10 18 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறார்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா, அவங்க வேற ஏதோ ஒரு தவறான பழக்கத்துக்குள்ள இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப கீனா நீங்க வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது தூங்குறதுல பிரச்சனை, ஹைஜீன் சம்பந்தமா சரியா குளிக்கிறது இல்ல, ட்ரெஸ் ஒழுங்கா போடுறது இல்ல, கை கழுவுறது இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா கூட சரி, டக்கு டக்குன்னு மூட் ஸ்விங் ஆகுது சில, அதாவது ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அது இல்லாமல் வேற ஒரு அப்நார்மலான ஒரு பிஹேவியர் வந்து உங்களுடைய பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ இருக்கு அப்படின்னா, நிச்சயமா அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்னவா இருக்குது, ஏன் இதை பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத, அந்த நெட்வொர்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, இது ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடத்துல இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் நயனாவுக்கு வந்து மீனா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கதா நினைச்சு நிறைய தப்புகள் தான் பண்றாங்க. எப்படின்னா அதுக்கு தாய் தகப்பனே ஒரு காரணமா இருக்காங்க. சொன்ன மாதிரி வேலைக்கு போறதுனால நம்ம பிள்ளைங்க இருந்து வீட்டுல பத்திரமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, செல்போனை கையில கூட்டுட்டு போயிடுறாங்க.
0: இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், சொல்லுங்க.
1: யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதுல முக்கியமா என்னன்னா, சில பிள்ளைங்ககிட்ட பாதுகாப்ப சொல்லி கொடுக்கணும். அது யாருமே செய்யறது கிடையாது.
0: பிள்ளைங்க
1: நம்ம விட்டு வேலை முடிஞ்சா போதும், சாப்பிட்டா போதும் அப்படின்னு செல்போனை கையில கொடுத்து மெயின சரி, இப்ப நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் செல்போன் என்னைக்கு அது ஒரு அரக்கன் நம்ம கைக்குள்ள வந்துச்சோ, ஒரு 2 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு வயசானவங்க வரைக்கும் பாதிக்கப்படுறாங்கன்னு தான் இதுல வந்து நான் சொல்லுவேன்.
0: தயவு
1: செய்து பெற்றோருக்கு நான் என்ன கடமையா நான் சொல்றேன்னா, நம்ம பிள்ளைகளை கண்காணிங்க. நம்ம கிட்ட நிறைய பொய் பேசுறாங்கன்றது யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. போறது பொய் சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. நம்ம பிள்ளைங்க இங்கதான் போயிருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க, ஆனா அந்த பிள்ளைங்க அங்க போறது கிடையாது.
0: ஏன்னா
1: எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதனால தயவு செய்து பிள்ளைங்க எங்க வெளியில போனா என்ன போறாங்கன்னு அது நல்லா கண்காணிக்கணும். தயவு செய்து வெளியில அனுப்பும் போது எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, யார பாக்க போறாங்க அப்படிங்கறத உணரணும். தனிமையில இருந்தா என்ன செய்யறாங்கன்னு கவனிக்கணும். பிள்ளைங்களை யாருமே கவனிக்கிறதே கிடையாது. ரூம்ல இருக்கிறாங்களா, கூட்டிட்டு இருக்கிறாங்கன்னு விட்டுறாங்க, உள்ள இருந்து என்னென்ன பண்ணதுன்னு கவனிக்கணும். கவனிப்பு மெயின்.
0: எங்களுக்கு 91.4 எல்லாமே சமதோடு.

0: வித்யாசாகர் மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் மது பாலகிருஷ்ணன் குரலில் இந்த பாட்டு கேட்க முடியும் பொழுது 11:52 ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஒரு இசை நிகழ்ச்சியில் மது பாலகிருஷ்ணன் லைவாக பாடுறத பார்த்து அடடா ஜெயசுதாஸ் நேரில் வந்து நம்ம ஊருக்கு வந்து பாடுறாருங்கிற அளவுக்கு அவ்வளோ ஃபீல் அந்த மாதிரி எல்லாம் பாடிட்டு இருந்தார். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன உங்களுடன் ரெயின்போ நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங்கில் இன்னைக்கு எது முக்கியமான தேவையாக இருக்குது அப்படிங்கிறதா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ப்ரோ, நான் வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க ப்ரோ, இன்னைக்கு என்ன தேவை?
1: ப்ரோ, மூணு விஷயங்கள் நான் அப்ரிஷியேட் பண்றேன் பேரண்டிங்ல. ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடத்துறாங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால பசங்க பலர் அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பவுண்டரியும் தாண்டி சில விஷயங்கள் பண்றாங்க. ஆமா, அது ஒண்ணு. நிச்சயம் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் பேரண்டிங்ல. ரெண்டாவது, அவங்க கிட்டயே அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில கொடுத்துறாங்க. த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கறத நான் கொடுக்கல, அவங்க மானிட்டர் பண்றாங்க எப்படி இருக்கிறாங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சுதந்திரத்தை உங்க கையிலேயே கொடுத்துட்டு நீ எப்படி பயன்படுத்துற அப்படிங்கறத கொஞ்சம் பாக்கக்கூடிய குணம். மூணாவது, ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க நடுப்புற ஒரு வக்கியம் சொன்னீங்க, பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றதை விட பிரச்சனையோட போராட குழந்தைகளை விடுறது, அவங்க எங்கேயாவது சரிக்கு விழுந்துட்டா அவங்கள ஒரு கரம் கொடுத்து எழுப்பி விடுறது. இது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கு இந்த பேரண்டிங்ல சொல்லணும். ஆனா இன்னைக்கு முக்கியமா நீங்க டாபிக்ல கேட்டிருக்கிறது எது இல்ல, எது தேவைப்படுதுன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு அது வந்து மூணு விஷயம் தேவைப்படுதுன்னு நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ஒண்ணு, மானிட்டரிங். இருக்கக்கூடிய பேரண்டிங்ல அந்த ஒரு மானிட்டரிங் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அரிதாகி போச்சு.

0: ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கே டைம் இல்ல அவங்க பத்தி விஷயங்களை பேசுறதுக்கு, அப்புறமா எங்க குழந்தைகளை பாக்குறது. அது ரெண்டாவது எக்கச்சக்கமான இந்த காசு அப்படிங்கிற விஷயம் பசங்க கிட்ட கொடுக்கறது. இப்போ என்னோட அப்பா எல்லாம் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாருன்னா அதுக்கு கணக்கு கேட்பாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் தங்க பசங்க கிட்ட வரவு செலவு கணக்கு கேக்குறாங்க, அது இன்னும் கொஞ்சம் கேட்கணும். அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃப்ரீடம் ஜாஸ்தியா கொடுத்துறாங்க. மூணாவது ஒரு விஷயம் வந்து அந்த கண்டிப்பு அப்படிங்கறது அந்த கரெக்டான சமயத்துல தவறுதோ அப்படின்ட்டு தோணுது. ப்ரோ
1: எங்காவது
0: நம்ம குழந்தைங்க நம்ம பத்தி இன்பீரியரா ஃபீல் பண்ணி நம்மள கையை விட்டு போயிடுவாங்க
1: நினைக்கிறாங்க. ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கற அந்த பேதம் நிறைய வீட்ல இன்னைக்கும் இந்த மாடர்ன் டேஸ்லயும் இருந்துட்டு தான் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ நீங்க பெண் குழந்தைய வளர்க்கும் பொழுது எப்படி வளர்க்கணும், ஆண் குழந்தை எப்படி வளர்க்கும் போது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதை வந்து அந்த ஈக்குவாலிட்டியை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தீங்கன்னா சொசைட்டில அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்க கிட்ட இருக்கா, மென்டலா அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதுக்கு நாம குழந்தைங்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தது செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையா இன்னைக்கு இருக்கு. ஸோ பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து தவறாக யாராவது அணுகிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா பேட் டச் எது குட் டச் எது அப்படிங்கறத நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இந்த இடத்துல கை வச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அதை வந்து நீ அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும், இல்லைன்னா உன் டீச்சர் கிட்ட சொல்லு, அப்பா கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கறத வந்து எந்த ஹெசிடேஷனும் இல்லாம உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மானிட்டர் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பசங்களுக்கும் பொண்ணுங்களும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்கவங்க வேலையை அவங்களையே செய்யறதுக்கு வீட்டில் பழக்குங்க. அது ரொம்ப முக்கியம். அப்ப அதாவது சாப்பிட்ட தட்டை கூட கழுவாத குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கிறாங்க. சாப்பிட்ட தட்டை வந்து அது யாரோ ஒருத்தங்க கழுவணும், வீட்டில் இருக்க லேடிஸ் கழுவணும் அப்படின்னு ஜென்ஸ் நினைக்கிறது, அம்மா கழுவணும் இல்லைன்னா ஒய்ஃப் கழுவணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பேடான ஒரு விஷயம். இதை வந்து குழந்தைங்கள்ட்டே சொல்லி கொடுத்து வளர்த்தா ஃபியூச்சர்ல வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப அடாப்டடா அந்த சொசைட்டியில இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னும் சொல்ல போனால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், பட் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால இதோட இந்த நிகழ்ச்சியை நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் உங்களுக்கு திவ்யா காத்துக்கிட்டு இருக்காங்க ஹாய் ஸ்னேகி நிகழ்ச்சிக்காக. ஸோ ஸ்டேடியூனு ரெயின்போ எஃப்எம் இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து எல்லாருக்குமே கோடான கொடி நன்றிகள். நிகழ்ச்சியுடைய நிறைவுப்பாடலா உங்களுக்காக பசங்க படத்துல பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேடியூனு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்வோம். மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து. 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2025 ஆண்டு ஜூலை 16 அன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டு 100 குறைந்த செயல்திறனுடைய வேளாண் மாவட்டங்களில் கவனம் செலுத்துகிறது. வருடந்தோறும் 24,000 கோடி ரூபாய் அளவில் 6 வருடங்களுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்படும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது என்பதே குறள் விளக்கம். நாட்டின் பொருளாதாரம் 3 பிரிவாக விவசாயம், தொழில்துறை, சேவைத்துறை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறை மற்றும் சேவைத்துறையை காட்டிலும் வேளாண் துறை குறைந்த விகிதத்திலேயே பங்களிக்கின்றது. ஆனால் இவ்விரண்டு துறைகளை காட்டிலும் வேளாண் துறையில்தான் அதிக அளவு வேலைவாய்ப்பு உள்ளது. அதிக ஆட்களை வேலைக்கு வைத்தும் உற்பத்தி விகிதம் குறைந்து இருப்பதால் வேளாண் துறையில் செயல்திறனும் உற்பத்தி திறனும் குறைவாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தன் தானிய கிருஷி திட்டம் மூலம் உற்பத்தி திறன் அதிகமாகும், பயிர்களில் பல்லுயிர் காக்கப்படும், நீர்ப்பாசனம் மேம்படும் மற்றும் கடன் வழங்குதலை உறுதிப்படுத்தும். இத்திட்டம் மூலம் 36 மத்திய அரசு திட்டங்கள், 11 மத்திய அமைச்சகங்கள் ஒருங்கிணைக்கப்படும். 1,70,00,000 விவசாயிகள் நேரடியாக பயன்பெறுவர். மாவட்ட ஆட்சியர்களால் தயாரிக்கப்படும் மாவட்ட அளவிலான திட்டங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிதி ஆயோக்கிடமிருந்து உதவிகள் கிடைக்கும். டிஜிட்டல் பலகை, வேளாண் செயலி, மாவட்ட அளவிலான தரவரிசை ஆகியன வெளிப்படைத்தன்மை, அணுகுதல், பொறுப்பேற்றல் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். குறைந்த உற்பத்தி, குறைந்த பயிர் விதைக்கும் தீவிரம், குறைந்த கடன் வளங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் தேர்வு செய்யப்படும். குறைந்தது 1 மாநிலத்துக்கு 1 மாவட்டமாவது தேர்வு செய்யப்படும். மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான குழுக்கள் மூலம் இத்திட்டம் மேலாண்மை செய்யப்படும். பழங்கள், மீன் வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கால்நடை பராமரிப்பு, வேளாண் காடுகள் என ஊரக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வேளாண் சார்ந்த அனைத்து துறையிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டம் மூலம் ஒருங்கிணைப்பின் சக்தி, பரவலாக்கப்பட்ட திட்டம், நிகழ்நேர கண்காணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு எல்லாருக்குமானதான எல்லாருக்குமான வளர்ச்சியை முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொண்டோம் மாவட்ட அளவில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் பிரதமரின் தன் தான்யா கிருஷி யோஜனா குறித்து.

0: நேரம் 12:04 ஆயிட்டு இருக்கு. இதோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். வானத்துல இருக்கிற ஒவ்வொரு மழை துளியும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு நன்மை செய்யும்லங்க. அந்த மாதிரி பூமியில இருக்கிற பெண்கள் நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு கடமை இருக்கு, திறமை இருக்கு, அதை பயனுள்ளதா மாற்றி இந்த உலகத்தையே நம்மளை பார்த்து வியந்து பாக்குற மாதிரியான பல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து செய்வோம். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பொருள் தான் எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்னு மணிக்கணக்கா தேடுவோம்ல. பெரிய பெரிய பொருள்லாம் நம்ம கண்ணுக்கு மாட்டிடும், ஆனா இந்த சின்ன பொருளை எங்க வச்சோம் அப்படின்றது நம்மளால தேடவே முடியாது, ரொம்ப நேரம் ஆயிடும், டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி வீட்டுல இருக்கிற எந்த சின்ன பொருளை மறந்து வச்சுட்டு அது ரொம்ப நேரம் தேடி இருக்கீங்க, இத பத்தி தான் பேச போறோம். நீங்களும் நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னா 2986003838 அல்லது 2952055544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி ஒன்லி ஃபார் பெண்கள். அம்மா பாண்கள் நாங்க பேச முடியாது அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து உங்களுக்காக பல நிகழ்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு மணி நேரம் பெண்களுக்காக மட்டும். சோ பெண்கள் அனைவரும் கால் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அண்ட் பொதுவா வீட்டுல இருக்கிற கடுகடபா வச்சுட்டு எங்க வச்சேன்னு தெரியலமா, ரொம்ப நேரமா தேடுற அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க, கால் பண்ணுங்க, பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டேஷன் இருந்து பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்.
0: வணக்கம் சார், நீங்க கால் பண்ணது சந்தோஷம். ஆனா இது பெண்களுக்கான நிகழ்ச்சியில, இன்னொரு நிகழ்ச்சியில வாய்ப்பு கொடுக்கவா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? குட் ஆஃப்டர்நூன் கலா. சொல்லுங்க கலா, எந்த பொருளை வச்சுட்டு மறந்துட்டு தேடுவீங்க?
2: வேலைக்கு ஒரு ஹவுஸ்ல அதான் செய்வாங்க, உள்ள இருப்பான் சொல்லுவாங்க.
0: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? பத்மாவதிமா, சொல்லுங்க எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க?
2: நன்றி.
0: அதென்மோ உண்மைதான், அங்க கண்ணு முன்னாடிதான், இங்கதான் வச்சானே எங்க போச்சு தெரியலையே அப்படின்னு நம்ம நிறைய பொருள் இந்த மாதிரி தேடி இருப்போம். உதாரணத்துக்கு கண் கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி செல்போனு, இந்த குட்டி மாத்திரையெல்லாம் வச்சுட்டு தேடுற இடம் இருக்கே, எப்பப்பப்பா ஃபேமிலியை வர சேர்ந்து தேடும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அப்படி நீங்க எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, முதல்ல நிகழ்ச்சியில முதல் பாடல் என்ன அப்படின்னா, கல்லூரி திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான ஒரு பாட்டு, நான் முத்துக்குமாருடைய வரிகள், ஜோஷ்வா ஸ்ரீதரோட இசையில ஹரிஹரன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ராஜேஸ்வரிமா, எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க?
3: கண்ணாடியை தேடுவேன்.
0: ஆமா,

0: வச்சோம்னே தெரியாது. அதே மாதிரி சாவிய மறந்துட்டு தேடுவோம், ஆனா இப்ப எல்லாம் சாவிய அந்தந்த இடத்துல கோர்த்து
1: போட்டுட்டேன்,
0: இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷாராயிட்டேன் சாவி. ஆனா அந்த சீப்ப மட்டும் எங்கேயாவது தலைச்சி வீட்டு வச்சுட்டு தேடிக்கிட்டே தேடுவேன். அப்புறம் என்ன செஞ்சேன், சரி இனிமே சீப்பா அப்படி எல்லாம் தேடக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு இடத்த இந்த இடத்துலதான் சீப்புகள் எல்லா சீப்புமே இருக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான இது
1: முடிவு எடுத்துட்டீங்க.
0: ஆமா, இந்த கண்ணாடியை மட்டும் எழுதி தெரியுமா,

0: இப்ப எல்லா சீட்டுமே எடுக்கணும்
1: அப்படின்னு
0: ஒரு அதிரடியான இது
1: முடிவு எடுத்துக்கீங்க.
0: ஆமா, இந்த கண்ணாடியை மட்டும் எழுதி தெரியுமா, கடை கடைக்கடன்னு இந்த கடைக்கு போய் இறங்குவேன், கண்ணாடி போட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மிஷின் மேல தூக்கி வச்சுட்டு போயிருவேன் பால்கனியில. அப்புறம் தேடி தேடி தேடிட்டு அப்புறம் மிஷின போய் பார்ப்பேன். அப்புறம் என்னத்தையும் அடுப்படியில வேலாது மோங்கலுவ போகும் சொல்லிட்டு அடுப்படியில ஒரு பக்கம் பார்த்து அதை தேடுவேன். அப்ப நான் நினைப்பேன், இந்த செல்லுக்கெல்லாம் இந்த ரிங் டோன் வச்சுறாள், இந்த கண்ணாடிக்கு ரிங் டோன் வச்சா தேவல,
1: புதுசா இருக்கு, புதுசா இருக்கு, இது ரொம்ப புதுசா இருக்குமா,
0: அது ஏதாவது கண்ணாடி காலா போயிட்டு வேற கண்ணாடியை இது இந்த கண்ணாடியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்காக யாராவது ஆராய்ச்சி பண்ணுவாங்களான்னு
1: நினைப்பேன். மேல இடத்துல பேசுவோமா,
0: பேசிருவா,
1: சரி சரி,
0: வச்சிருவா,
1: அவ்வளவுதான்,
0: வச்சிருவா,
1: சூப்பர்மா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யாருங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மறந்து வச்சிருவீங்க?
2: நான் காலையில எழுந்து மேடம் அந்த பால் போட போ மேடம் செவ்வாண்ட இருக்கு
1: பாத்தீங்களா,
2: ஒண்ணு செவ் கீழ இருக்கும், எங்கெல்லாம் பக்கத்துல இருக்கும், ஆனா கரெக்டா தான்
1: இருப்பேன்.
2: நான் பக்கம் ஏதாவது பண்ணி தீங்கன்னா வச்சிருவாங்கல்ல, தீப்பெட்டி கேட்டா தீப்பெட்டியே கிடைக்காது,
1: கிடைக்கும். ஆமா ஆமா, அந்த தீப்பெட்டி எல்லாம் தேடி தேடி நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம்.
2: ஆமா மேடம், காலையில அந்த மாதிரி விளக்கு ஏத்தும் போது கூட தீப்பிடி தேடுவீங்களா, ரெண்டுமே இருக்காது, அந்த தீப்பிடி தேடுறதுக்கு செம்ம காண்டா.
1: புரியுது புரியுது, ஆனா இந்த ரெண்டு பொருளுமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்ல?
2: ஆமா மேடம், அதுவும் காலையில போது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்,
1: டென்ஷன் அன்னைக்கு
2: தேடுறதுக்கு
1: அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி வந்து பரபரப்புலயே இருக்கும்.
2: ஆமா மேடம்,
1: ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்,
2: நன்றி மேடம்.
1: அடடாடாடா, வாழ்க்கையில என்னென்னமோ பிரச்சனை இருக்குங்க, ஆனா இதை சின்ன சின்ன பொருளை மறந்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை எங்கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்லூரி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 12:16 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டில் ஒரு சின்ன பொருள் தான் இருக்கும், ஆனால் அந்த பொருளை எங்கேயோ மறந்து வச்சுட்டு தேடு தேடு தேடுன்னு தேடுவோம். அது ஒரு பெரிய கஷ்டமாகவும் நமக்கு இருக்கும்ல. உதாரணத்துக்கு முன்னாடி பேசினவங்க கண்ணாடி, சீப்பு, சாவி இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அப்படி நீங்கள் எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடு தேடுன்னு அலைஞ்சிருக்கீங்க, கால் பண்ணுங்க 2986-00038 அல்லது 2952-55544. வணக்கம். ஓகே, பொதுவாக மறதி அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் தான், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இருக்கும். ஆனால் அது தினமும் நடக்குதே ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும்ல. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
1: நான் பெருமாள்பட்டிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் மேம்.
0: ஜெயலட்சுமி சொல்லுங்க, எந்த பொருளை தேடுவீங்க?
1: நான் அதிகமா இது சீப்பை தான் தேடுவேம்மா, எங்கன்னா வச்சுட்டு தேடுவேன். ஒரு நாள் தலையில தலை சீவிட்டு இருந்தேன், அப்படியே மேல வச்சுட்டேன். அப்புறம் காய்கறிக்காரங்க வெளில வந்தாங்க, அதுக்காக போனேன், நான் மறந்துட்டேன். அப்புறம் சீப்பை எடுக்கணும்
0: வணக்கம் ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஐஸ்வர்யா.
0: ஐஸ்வர்யா சொல்லுங்க, என்ன பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க?
2: என் தம்பிக்கு தெரியாம டிவி ரிமோட் எடுத்து மறந்து வச்சிருவான், கடைசியில அந்த ரிமோட்ட நானே மறந்துருவேன்.
0: ஐயோ ஐயோ, ஆமால.
2: அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க அம்மா வாங்கிட்டு வந்தேன், தம்பிக்கு தெரியாம ஒழிச்சு வைக்கலாம் வைப்ப, கட்டில அந்த ஸ்நாக்ஸ் நான் எந்த ஒழிச்சு வச்சுன்னு மறந்துருவேன்.
0: ஒன்னா ரெண்டா, எந்த இடத்துல வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இருக்குமா? சரி, டிவி ரிமோட்டுக்கு பயங்கரமா சண்டை போடுவீங்களா?
2: ஆமா.
0: கடைசியில யாரு தான் ஜெயிப்பா?
2: யாருமே ஜெயிக்க மாட்டேன், எங்க அம்மா எங்க ரெண்டு பேர் முதல்

0: அவ்வளவுதான் போங்க, சண்டையா போறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி ஐஸ்வர்யா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, அவங்க வந்து மௌனமான நேர்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, எங்கே வச்சோம் இந்த பொருள் அப்படின்னு சொல்லி தேடி தேடின்னு தேடி கடைசியில் அது ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்லாமல் போயிடும். நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த ரிமோட்டுக்காக சண்டை போடுறது, ஸ்நாக்ஸ்க்காக சண்டை போடுறது, வெளியில் யார் அப்பா அம்மா கூட போகிறோம் அப்படின்றதுக்காக சண்டை போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஆனால் நம்ம பேசுறது மறதி பற்றி தான். அதுவும் கை கழுவும் போது, இல்லை நம்ம இந்த பாத்திரம்லாம் தேய்ப்போம், தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மோதிரத்தை கழட்டி வைப்போங்க, பக்கத்துல தான் வச்சிருப்போம், ஆனா அந்த மோதிரத்தை எங்க வச்சோம் அப்படின்னு தேடுவோம் பாருங்க, அது ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கான அந்த மறதி தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டென்ஷனையே நமக்கு கொடுக்கும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நீங்களும் பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண் 2986000038 அல்லது 2952055544. இந்த நம்பர் கால் பண்ணி இந்த விஷயத்த மறந்துட்டு நான் ரொம்ப தேடினேன் அப்படின்னா எந்த பொருள் அதை பத்தி கால் பண்ணி பேசுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்பரை மறுபடியும் சொல்றேன், 2986000038 அல்லது 2952055544. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மதுரையில இருந்து.
0: மதுரையில இருந்து பேசுறீங்க, அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா?
1: என்ன
0: பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க?
1: எந்த பொருள மறக்கலன்னு கேளுங்க, அதான் கரெக்டா இருக்கும்.
0: நல்லா இருக்கு இது.
1: எல்லாமே அதாவது வீட்டுல சமையல் பண்றேன் பாத்தீங்களா, அப்ப லைட்டு, வெயிட்டு, குக்கர் வெயிட்டு, கண்ணாடி, சீப்பு, மாத்தரை, ட்ரெஸ் ஏதாவது ஒரு சாரி வாங்கி எங்கயாவது வச்சிருப்பேன் புதுசா வாங்கி, அது கட்டுறன்னைக்கு தேடுனா எந்த வார்ட்ரூப்ல வச்சிருப்பேன்னு தெரியாம ஒவ்வொரு வார்ட்ரூபா தேடி அவ்வளவையும் களைச்சு போட்டு இந்த மாதிரிதான். சும்மாவே அது பால் எங்க
0: தெரியாது,
1: இல்ல அது பாட்டுக்கு நீங்க அதான் சொல்றேன்ல, எது மறக்கலைன்றது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. சாப்பிடறது கூட மறந்துருவேன் பாத்துக்கங்களேன். ஆமா, சாப்பிட்டமோ அப்படின்னு கூட நைட் சாப்பாடு தான், மேபி காலையில மதியானம் எல்லாம் கிடையாது, நைட் சாப்பாடு. இந்த மாதிரிதான் நான் நிறைய மறப்பேன். அந்த மாதிரி சாவி, வீட்டை பூட்டணுமா பூட்டலையான்னு தெரியாம பூட்டிட்டு சாவிய பூட்டிலே வச்சுட்டு போயிடுவேன்.
0: அப்புறம் இந்த கேஸ் ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணலையான்னு தெரியாம அது வர ஒரு யோசனை இருக்கும்.
1: ஆமா, பால அடுப்புல வச்சுட்டு நான் பாட்டு பெட்ரூம்ல படுத்துட்டு இருப்பேன், பால் தீஞ்சு போயிரும். இந்த மாதிரி நிறைய சாவிய பூட்டிலே வச்சுட்டு போறதாங்க பெரிய ஹைலைட். பக்கத்து வீட்டுல அப்புறம் சொல்லி அவங்களை எடுத்து வைக்க சொல்லுவேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய மறப்பேன்.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க பொருளை மறந்தது ஓகே, சாப்பிடலாம் மறக்க கூடாது, அதெல்லாம் டைம் டைம் சாப்பிட்டுணும். ஓகே
1: ஓகே ஓகே,
0: நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெகன்.
0: ஜெகன்,
2: கேப்ல இருந்து கால் பண்றோம். இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா கால் பண்ணாங்கல.
0: ஓகே ஓகே. ஆனா இது பெண்களுக்கான நிகழ்ச்சி.
2: பர்ஸ் வந்து எங்கேயோ வச்சிட்டு மறந்துடுவேன்.
0: அது ஒரு பெரிய பிரச்சனை.
2: தேடி தேடி பாப்போம், கிடைக்கவே கிடைக்காது.
0: ஓகே, ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, பர்ஸ் மறந்து வச்சிட்டிருது.
2: ஆமா,
0: ஆனா அது வைக்கிற இடத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். மறந்து போய் முடியல அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் கேக்குறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அட நான் மட்டும்தான் இப்படி நினைச்ச, இல்ல இல்ல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க போல, பரவாயில்ல நம்ம கோரத்தோட இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்கல்ல. தொடர்ந்து பேசலாம். அடுத்து உங்களுக்காக மாறா திரைப்படத்துல இருந்து ஜிப்ரானுடைய இசையில தாமரையுடைய வரிகள்ல ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: மறதி அப்படின்றது ஒரு வியாதி கிடையாதுங்க. அது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கிறது ரொம்ப இயல்பு தான். அதை மறக்கும் போது தான் சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்சவங்க அதை எடுத்துருந்து கொடுக்குறாங்களா, நம்ம நேசிக்கிறவங்க அதை எடுத்துருந்து கொடுக்குறாங்களா, இல்லை வீட்டில் இருக்கவங்கள எப்படியெல்லாம் வேலை வாங்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தோணும். ஸோ அப்படி தான் எந்த பொருளை மறந்து வச்சுட்டு நால் படம் தேடுவீங்க, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். நீங்களும் பேசலாம், 298-6-00-38 அல்லது 298-5-2-0-55-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா பொதுவாக இந்த பென்சில், ரைசர், அதுக்கப்புறமா அந்த ஷார்ப்னர் இதெல்லாம் வச்சுட்டு தேடுறத ஒரு பழக்கம் இருக்கும். அதுவே ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா இந்த பைக்கு அதுவும் கிளம்பும் போது அப்படி தான் அது எங்கே இருக்குது அப்படின்றதே நமக்கு யோசனை வரும். அப்போ தான் அந்த டென்ஷனில் நம்ம தேட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்களும் உங்களுடைய அனுபவங்களை என் கூட பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து?
1: ஹலோ.

0: கிடைக்காது.
1: அதுக்கப்புறம் சில பேர் சொன்ன மாதிரி இந்த போனை மறந்து வச்சுட்டு தேடுறது, அதுவும் விஜயலட்சுமி எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டாங்க பாருங்க. ஆனா வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டோம், இந்த ஒரு சின்ன விஷயம் முடியல அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். நிச்சயமா எல்லாருக்குமே வந்து அந்த மறதி அப்படின்றது இருக்குங்க. டீ குடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிளாஸை எங்க வச்சோம் அப்படின்றத மறந்துடும். இல்ல டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சுகர் டப்பா எங்க இருக்கு அப்படின்றத மறந்துடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: ஹலோ,
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்மா, என் பேர் வனச்செல்விம்மா.
1: செல்வி?
2: செல்வி, வனச்செல்வி.
1: வளர் செல்வியா?
2: வனச்செல்வி,
1: அடடா அழகான பெயர். சொல்லுங்க வனச்செல்வி, என்ன பொருளை மறந்து வச்சுட்டு?
2: நான் வந்து சக்கரையும் உப்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்குமா, ஞாபகம் இல்லாத சக்கரை போட்டு பதில் உப்பு
1: போட்டுச்சோ. இது மறதி லிஸ்ட்ல வராதே.
2: அது
1: நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனா சில நேரங்கள்ல நம்ம பெருசா பேசணும் அப்படின்னா மனிதர்களை மறக்க முயற்சி பண்ணிருப்போம், ஆனா அவங்களுடைய நினைவுகள் தான் நம்ம கிட்ட நெருங்கி நெருங்கி வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த பொருளை மறந்து வைக்கிறதுலாம் அதை விட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்க வச்சோம் அப்படின்றதே நமக்கு ஞாபகம் இருக்காத தேடுவோம். இல்ல நம்ம கிட்டதான் இருந்திருக்கும், இங்கதான் வச்ச அப்படின்ற மாதிரியான ஒரு டென்ஷன் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இந்த தங்க பொருளை வச்சுட்டு தேடினா வீட்டுல வந்து அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ, இந்த மாதிரியான பல குழப்பங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி எந்த பொருளை மறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடி இருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்கதான் இருந்தது எனக்கு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கால் பண்ணுங்க, பேசலாம். 2986000038 அல்லது 2952055554 முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? ஓகே, நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக ஸ்நேகிதையே திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. வைரமுத்தோடைய வரிகள்ல வித்யாசாகருடைய இசையில சித்ரா, சுஜாதா மற்றும் குழுவினர் இணைந்து பாடியது கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்தேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றபின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் விடை

0: விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் CBSE அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொறுத்திருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்

0: ஹனானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, மறதிங்க, சின்ன சின்ன பொருளை மறந்து வச்சுட்டு ரொம்ப நேரமா தேடுவேன், பார்த்தா அது என்கிட்டயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. தாராளமா நீங்க இப்ப கால் பண்ணலாம், 2986-00038 அல்லது 2952-55554, முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. குறிப்பா இது பெண்களுக்கான நிகழ்ச்சி, ஆனா பெண்கள் மட்டும் கால் பண்ணணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? ஓகே, பெண்கள் அப்படின்னு சொன்னதும் அவர் கட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம மறக்கிறது இயல்புதாங்க. வீட்டில் இருக்கிற இந்த கண்ணாடி, சீப்பு, அதுக்கப்புறமா சாவி, இதெல்லாம் மறந்து வச்சுட்டு நம்ம ரொம்ப நேரம் தேடி இருப்போம். பட் ஆனால் அது நம்ம கிட்டே தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி எந்த பொருளை மறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடி இருக்கீங்க, ஆனால் அது என் கிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. 2986-00038 அல்லது 2952-55554 இந்த நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: ஹலோ திவ்யா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன். அண்ணா நகர்ல இருந்து அஞ்சனா தேவி பேசுறேன்.
1: அஞ்சனா தேவி, சொல்லுங்க, எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடு தேடு தேடு தேடி இருக்கீங்க?
2: உங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப ஜாலியா இருக்கு.
1: தேங்க் யூ
2: திவ்யா. நான் கண்ணாடி தான் மோஸ்ட்லி கண்ணிலே இருக்கும். எல்லார்கிட்டும் போய் கண்ணாடி பாத்தீங்களா, கண்ணாடி பாத்தீங்களா?
1: அச்சச்சோ,
2: உங்க கண்ணு, உங்க கண்ணுக்குள்ளவே கண்ணாடி போட்டுட்டு தேடுறீங்களே. அடுத்தது வந்து ரேஷன் கார்டு அடிக்கடிக்கு.
1: ஆமா ஆமா,
2: எங்க இருக்கு? அதுதான் மெயின். அது பார்த்தேன், சரி வீட்டுல வீடே தேடுற மாதிரி ஆகும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரேஷன் கடைக்கு யார் போயிட்டு வந்தாலும் அந்த கார்டை வாங்கி சேஃபா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுக்கிட்டு
1: நன்றி. பாருங்களேன், இந்த ரேஷன் கார்டு, அதுக்கப்புறமா இந்த பாஸ்போர்ட், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆதார் கார்டு, இதெல்லாம் எங்க வச்சோம்? முக்கியமா இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோங்க, அதெல்லாம் எடுப்போம். ஒவ்வொரு வாட்டியும் 8 காப்பி போட்டு எடுத்து வச்சிருப்போம். ஆனா அந்த போட்டோவை எங்க வச்சோம் அப்படின்ற ஒரு நினைவு நமக்கு இருக்காது. அதையும் தேடு தேடுன்னு தேடி இருப்போம். இந்த மாதிரி லைஃப்ல சில விஷயங்கள் நிச்சயமா தேடுறது உண்டு. ஆனா அது கிடைக்கிறது ஓகே, கிடைச்சிரும், கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நிமிஷத்துக்கான அந்த டென்ஷன் இருக்கே, அப்பப்பப்ப மறக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குள்ளுமே இருக்கும். நிச்சயமா இந்த மணி பொருள்லாம் மறக்கிறீங்க அப்படின்னா, அடிக்கடி மறக்கிறீங்க அப்படின்னா, அதை ஒரே இடத்துல வைக்கிற மணியான ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க. சில பேர் அந்த இடம் இருந்தாலுமே அங்க வைக்க மாட்டாங்க, கரெக்டு தானே? ஓகே, அதுவும் இந்த சோஃபாக்கோடைய இடுக்குல போய் மாட்டிக்கிறதெல்லாம், எத்தனை வாட்டி அந்த பொருள் அங்க வச்சாலுமே அது கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் மறக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக அதுக்கான ஒரு பர்டிகுலர் பிளேஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அஞ்சனா தேவி சொன்ன மாதிரி ரேஷன் கார்டு விற்கிறதுக்கு ஒரு இடம்னா அந்த இடத்த தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் விஜயலட்சுமி சொன்ன மாதிரி லிஸ்ட்டை பெருசாக போகுது, உங்களுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும், அது அதுக்குன்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். அது நீங்கள் உங்களுடைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தினமும் நினைவுபடுத்திக்கோங்க. இல்லை, நான் எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி விஷயம் இருக்குது அப்படின்னா அதை டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பொருள் இங்கே தான் வெப்ப அப்படின்னா அதை மறக்காம நீங்க எழுதி வைக்கிறதுல தப்பே இல்லை. ஓகே,

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கால் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பா வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிற கடைசியா ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி, எந்த பொருளை மறந்து வச்சுட்டு தேடுவீங்க?
1: நான் அதிகமா என்னோட செல்போன், அப்புறம் புக்ஸ் எதாச்சும் மறந்து வச்சுட்டு போயிருவேன்.
0: அடடடடா, புக். ஆனா புக் வந்து பெருசா இருக்கும்ல, நமக்கு தெரியும்ல அது? இன்னும் அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு, அதுல நான் வந்து சந்திக்கிறேன். இப்ப உங்களுக்காக நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா, முள்ளும் வளரும் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு, இளையராஜாவுடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் பாடியது. கேட்டதும் சரிங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4. இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி திரைகானம். திரைக்கால நிகழ்ச்சியில் 1960களையும் 70களையும் வந்த திரைப்பட பாடல்களை நம்ம கேட்க போகிறோம். பல நல்ல பாடல்கள் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் ரெண்டு பாடல்கள் மிஸ்யமா திரைப்படத்துலேருந்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு பிளானே. மிஸ்யமா படத்துலேருந்து முதல் பாடலாக ஏஎம் ராஜா அண்ட் பி லீலாவுடைய குரலில் டிஎன் ராமயாதாஸ் அவர்களுடைய வரிகளில் ராஜேஸ்வரராவுடைய இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதோடு.

ஏஎம் ராஜாவுடைய வாய்ஸை வந்து என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். அப்படி ஒரு வாய்ஸு அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு, சார் நீங்கள் பாடுங்க சார், பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன் சார், நான் அப்படியே கை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் சார்ன்னு கேட்குற மாதிரி ஒரு வாய்ஸு. ஸோ 1960s 1970s வந்த பாடல்கள் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி திரைக்கான நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் அப்படிங்கிற படத்துலேருந்து உங்களுக்காக வந்துக்கிட்டுருக்கு. ஏஎல் ராகவன் பி சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில். ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம்.

அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். நல்லா இருக்குல்ல? எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆசைகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசைகளை நீங்கள் அந்த குள்ளே போயிட்டு வர்ற மாதிரியான பாடல்களை தான் இவனுமே கேட்டுருக்கோம். திரைக்கும்

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 1:20 நெருங்கிட்டு இருக்கும் பொழுது நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில கேட்க போறோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவுடைய குரல்ல, கண்ணதாசனுடைய வரிகளில் வானம் பாடி அப்படிங்கிற படத்துக்காக எக்ஸலண்டான ஒரு பாட்டு. சிவாஜி கணேசனுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தில். கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமர்ப்பிக்கிறேன்.

0: கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: பேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு.
3: என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
3: பின்னென்ன
0: வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
3: முதல்ல அர்த்தத்தை

என்னடா பாட்டில் சிவாஜி கணேசனே வரலன்னு யோசிக்கிறீங்களா? நான் அப்படி தான் யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அது வேறு ஒரு பாட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை சொல்லிட்டேன். சிவாஜி கணேசன் கிடையாது, எஸ்எஸ் ராஜேந்தர் நடித்த படம் இது. சரி, அடுத்தது நம்ம தேனிலவு படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். இந்த மிஸ்டேக்கு என்னை மன்னிச்சிங்க. ஏஎம் ராஜா அண்ட் ஜானகி குரலில் பாடல் ஒழிக்குது, கண்ணதாசனுடைய வரிகளில் ஏஎம் ராஜாவோட இசையில். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து பாட்டுக்கு முடிச்சோம். வாலியுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாண்ட பாட்டு. இந்த பாட்டை பற்றி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் லைன் இருக்கு இல்லையா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அது ஏன் அப்படி ஒரு க்வெஸ்சன் வரும்? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், ஆணையிட்டால் நடக்க தானே போகுது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வரும்பொழுது அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை உள்ளே வச்சிருக்கிறாங்க. வாலி அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. இது என்னென்னா, ஒருத்தர் ஆணையிடுறது பெருசு கிடையாது, ஆணையிட்டால் அது நடக்குதா இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுலையும் விஷயம் இருக்குது. அதனால் ஆணையிட்டு அது நடந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக வாலி அப்படி எழுதியிருப்பார். திரைக்காலம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலேருந்து கேட்க போகிறோம். பெரிய இடத்து பெண் படத்திலேருந்து என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, என் பி சுசிலா பாடின பாட்டு, கட்டோடு குழலாட ஆட அப்படிங்கிற பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கெல்லாமே சமதோடு.

இந்த பாட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, அதாவது ரெண்டு பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணுற பாட்டு இது. நான் மாந்தோப்பி நின்றுருந்தேன்னா தோப்பு வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும், அதனால அந்த மாதிரி ஏற்றி சொல்லி ஆகணும். அவங்க ஹை பிச்சில் தான் பாடுவாங்க சுசிலா. சுசிலா கிடையாது, எல்லா ஈஸ்வரி. ஸோ மாந்தோப்பி நின்றுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவர் டிஎம்எஸ் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டேங்க அந்த பொண்ணு கொடுக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்படி தான் ஓவராலாக இந்த காம்போசிஷனே இருந்திருக்கும். வாலியுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியோட இசையில் கேட்டு முடித்தோம். நல்ல ஒரு பாட்டு எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்காக. அடுத்ததாக வந்து மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் தான் நீங்கள் பாடல் கேட்க போகிறீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் ஜமுனா ராணி பாண்ட பாட்டு விஸ்வநாதன் ராமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனுடைய வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாவே சமதோடு.

திரைக்காலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற படத்திலிருந்து தான் இந்த பாட்டை நம்ம கேட்டோம். செந்தமிழ் தேன்மொழியால் நிலவென சிரிக்கும் மலர்கொடியாள் அப்படின்ட்டு. இதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து பேசுறது அந்த செந்தமிழ் வந்து தேன் மாதிரி இனிக்கும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றார். அதுக்கப்புறம் அவங்களுடைய சிரிப்பு வந்து நிலவு மாதிரி இருக்கும், நிலவென சிரிக்கும் மலர் கொடியால் அப்படிங்கிறார். அந்த கொடி அப்படின்னு வரும்பொழுது கொடி இடையாள் அப்படின்னு இலக்கியத்தில் சொன்ன அந்த வார்த்தை தான் கண்ணதாசன் பயன்படுத்துறார். அதுக்கப்புறம் முக்கியமான லைன், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த காதலனும் காதலியும் தலைவியும் தலைவனும் வந்து முத்தமிட்டு கொள்ளும் பொழுது அவ வெட்கை தலை குனிகிறாள் அப்படிங்கிறத எவ்வளவு அழகா கவிஞர் எழுதுறார் அப்படிங்கறத பாருங்க. பைங்கனி இதழில் பழ ரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த மாதிரியான பாடல்களை, கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்கும்பொழுது பேசிக்கிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா நிறைய கேட்டோம். அதாவது கொஞ்சம் தத்துவ மாதிரி பாட்டு கேட்டோம், காதல் பாட்டு கேட்டோம், காதல் ரசம் சொட்ட சொட்ட பாட்டெல்லாம் நம்ம கேட்டோம். கடைசியாக வந்து ஒரு பாட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசமலரா யாராவது உங்களுக்கு தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க இந்த பாட்டை கொடுக்கலான்ற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ பாசமலர் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் ஒழிக்குது, கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில். இணைந்திருப்போம், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கெல்லாமே சமதோடு.

0: அவள் படைத்தாள் அவன் கற்பனை தேரினில்
1: அழகான காலை பொழுதுல
2: புத்தம் புது காலை பொன்னின
1: மதிய நேரத்திலும் புத்தம்

0: இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்லை, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது, சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியா அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் பிராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ கைஸ்.
1: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இல்லாம அவரு சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்தில் இப்போ கூட ரேடியோ வச்சு தான் நியூஸ் ஆன், டிசாஸ்டர் பற்றி, எலெக்ஷன் பற்றி, நாட்டு நடப்பை பற்றி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமாக தான் கற்றுக்குறாங்க. ஸோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலாக ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மீடியா, போட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
2: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃப்பை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ் வானிலை மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரை சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ், எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்வொர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்வொர்க்காக கனெக்ட் ஆயிட்டு இருக்கு.
3: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயரா இருக்கு. பிகாஸ் வந்து எல்லா

0: டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்க அவங்க டே டு டே லைஃப்ல வந்து ஹியர் பண்ணிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எதனால இருக்கு அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ் வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோசியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது லைக் வெதரா இருக்கலாம் இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம் இல்ல பாலிடிக்ஸா இருக்கலாம் இதை பத்தி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை பிளே பண்ணுது. அண்ட் ரேடியோல இன்னொரு ஒரு விஷயம் என்ன இந்த ரெயின்போ ரேடியோல அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க லைக் வந்து சோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம் இல்லைனா வீட்டுல வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரேடியோல. லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பத்தி இன்டர்வியூ எடுக்கும் போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கும்.
1: கேரல் நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்றாங்க. சோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பத்தி சொல்லணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒரு 2K கிட்ஸ் தான். பட் என்னதான் நான் 2K கிட்ஸா இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்துல வந்து டிவி போன் எதுவுமே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்ல, அப்ப அந்த டைம்ல நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையில இருந்து நைட் எவ்வளவு நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பா வந்து ரேடியோல என்ன வேணாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரேடியோ கூட இன்னும் நம்ம கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா நம்ம வந்து கார் ஜேர்னி அப்போ இல்ல சம்டைம்ஸ் டிராவல் பண்ணும் போது அந்த பஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரேடியோ பேசுறத வந்து நம்ம கேட்போம். சோ கார்ல போகும்போது எனக்கு வந்து ஸ்பெஷலாவே நான் வந்து ரேடியோ மூலமாவே நிறையவே வந்து ஜென்ரல் நாலேஜ் கத்துக்கிட்டேன். சோ அதுல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூ, அது வந்து ஒரு 2:40 PM என் சென்னை ஸ்போர்ட்ஸ் வெனஸ்டே மட்டுமே அது வந்து நடக்கும். ஸ்போர்ட்ஸ் இன்டர்வியூல இருந்து வந்து நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தா கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. சோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11:00 வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். சோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜ் பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சோ நம்ம மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். சோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோல வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். சோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயர் செலிப்ரேட் பண்ணுது. வி டு செலிப்ரேட் இட் டுகெதர். தேங்க்யூ.
2: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமா ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீன்ல இதுவும் ஆட் ஆயிருச்சு. எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ் அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லா சோர்சஸும் இருக்கு ஃபார் சில்ட்ரன்ஸ் எல்டர்ஸ் எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ் அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டா வந்து எங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிருது.

0: முக்கியமாக இதெல்லாம் அத்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பற்றிலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
1: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இந்தியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆன போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவு தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃப டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
2: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80ஸ்ல பானான ஜென்ரேஷன். என் சைல்ட்ஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இதெல்லாம் என் சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80ஸ்ல வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
3: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோவை தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேரம் 2:31 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம்ல ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் பல பாடல்கள் கேட்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் கே ஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா இணைந்து பாடிய பாடல். கேட்டு பாருங்களேன், மெய்மறந்து போயிடுவோம்.

நேரம் 2:15 ஆயிட்டுருக்கு. முதல் பாடலை அடடா அட்டகாசமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்காகவே அடுத்த பாடல் கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் வைரமுத்தோடைய வரிகள் SPB மற்றும் S. ஜானகி இணைந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

0: பூரா ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்ல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 2:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இதமா இசையாய் உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல்களை எடுத்து வச்சிருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததா நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவோட இசையில நா காமராசனுடைய வரிகள் SPB பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நெஞ்சிருங்க.

சிரிப்பு தாங்க ஹைலைட். தாவணி கனவுகள் திரைப்படத்துல இருந்தா சிங்கமலம் சிரிக்குது அப்படின்ற பாடல் கேட்டு முடிச்சோம். இளையராஜாவுடைய இசையில எஸ்பிபி மற்றும் மிஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். அடுத்ததா உங்களுக்காக நான் மகான் அல்ல திரைப்படத்துல இருந்து இளையராஜாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

உம்மேல ஒரு கண்ணு இல்லாலும் கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு நடியோ ரோசா குமாரா.

ஒரு கண்ணு இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு தொட்டால நடியோ ரோசா குமாரா போட ஆட்டம் ஆட்டம் கூட்டம் ஐசால கடி எல்லாம் இங்க.

நேரம் 2:55 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். VS நரசிம்மனுடைய வரிகள் இசையில, வைரமுத்தோடைய வரிகள்ல SPB மற்றும் பி

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18 நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான மருத்துவர் தான் இருக்காங்க. எஸ், பற்கள் ஆரோக்கியம் குறித்து தமிழ்நாடு அரசு பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியோட ஓய்வு பெற்ற பேராசிரியரான டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க டாக்டர்?
1: ரொம்ப நன்றாக இருக்கிறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? சொல்லுங்க டாக்டர்.
1: அதற்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோ மற்றும் எஃப்எம் ரெயின்போ ரேடியோ நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உலக நோ டொபாக்கோ டே 31 நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புகையிலை எந்த வடிவில் பயன்படுத்தினாலும், இல்லை புகைக்கும் பழக்கமோ அல்லது மெல்லும் புகைக்கும் பழக்கத்தை நம்ம ஒதுக்க வேண்டும். இதனால் உடலில் அதிகமான தீய விளைவுகள் ஏற்படுகிறது. வாய் புற்றுநோய் மட்டுமல்லாமல் இல்லை நுரையீரல் புற்றுநோய், அது உடலிலே மற்ற பாகங்களையும் பாதிக்கின்றது. அதனால் எனவே புகையிலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். தீங்கு விளைக்கும் புகையிலை எந்த வடிவத்திலும் பயன்படுத்த நல்லதல்ல என்று கூறிக்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர், ஒரு முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில பற்கள் ஆரோக்கியம் பத்தி பல விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண் 298600038 அல்லது 295205544 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், முதல் கேள்வியை நான் கேட்கிறேன், பல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன டாக்டர்?
1: பல் பிரச்சனைகளில் வந்து வாயில் வந்து பற்கள் தான் இருக்குது. பற்களில் வந்து அதிகமான தாக்கம் ஏற்படுவது பற் சொத்தை என்பது. பற் சொத்தை வந்து இந்த குழந்தை பருவத்திலும் ஏற்படும், இல்லை முதியோர்கள் பல் பருவத்திலும் ஏற்படும். இந்த பற்களில் வந்து இந்த

0: மாவு பொருட்கள், இந்த கார்போஹைட்ரேட் இது மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக அதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது அது வாயில் உள்ள இந்த பாக்டீரியாக்கள் நுண்கிருமிகள் ஒரு அமிலத்தை உண்டாக்குகின்ற, இந்த அமிலம் வந்து பற்களை உள்ள எனாமல் பாதித்து இதில் வந்து கேவிட்டி ஃபார்மேஷன் இந்த பற் சொத்தை ஆரம்பிக்கிறது. இது ஆரம்ப நிலையில் வந்து வலி இல்லா இருக்காது, அடுத்த நிலையை அது பற்களை இது தாக்கும் போது பற்களினுடைய இந்த டென்டின் போன்ற பாகத்தை பாதிக்கும் போது பற்களில் வந்து பல் கூச்சம் இருக்கும், இந்த உணவுப் பொருட்கள் தேக்கம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் அந்த பற் சொத்தை வந்து நம்ம பல் மருத்துவரின் அணுகினால் அதை வந்து பற்களை அடைத்தல், அந்த இப்போ ரீசன்ட் மெட்டீரியலில் நிறைய பற்களை அடைக்க வேண்டிய மெட்டீரியல்லாம் இருக்கிறது, அதை வச்சு அதை கிளீன் பண்ணி அடைச்சி விட்டுருவாங்க.
1: ஓகே,
0: இல்லை நீங்கள் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தரா போய் இந்த ரூட் வேர் பகுதியை பாதித்து அதனால வீக்கங்கள் வீக்கிங் வரும், பல்களை அகற்றுற மாதிரி வரும். எனவே இந்த பர்சத்தை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு சிகிச்சை அளித்துக் கொள்வது நல்லது.
1: ஓகே டாக்டர், நேர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம், யார் இங்க இருந்து? அவர் ரேடியோக்குள்ள ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேர்களே, ரேடியோ கேட்காம இங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 298-6-0038 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர், நான் மகேந்திரன் பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா.
1: மகேந்திரன், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க.
2: இல்ல மேடம், அது நான் எப்பவுமே ரேடியோ கம்மி பண்ணி தான் மேடம் பேசுவேன் நான், அது என்னோட ஹாபிட். அது நெட்வொர்க் இஷ்யூஸ், மத்தபடி ஒண்ணும் இல்ல.
1: சரி, ஓகே,
0: சொல்லுங்க மகேந்திரன், உங்களுக்கு என்ன பல் சம்பந்தப்பட்ட?
2: இப்போ எனக்கு வந்து ரூட் கன் பண்ணிருக்காங்க சார், எனக்கு
0: வேர் சிகிச்சை பண்ணிருக்காங்க பற்கல்ல.
2: ஆமா, வேர் சிகிச்சை பண்ணிருக்காங்க மேல மட்டும்.
0: சரிங்க,
2: அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, அது வந்து லைட்டா விரிசல் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதை வந்து மறுபடியும் 100 இது பண்ணுமா இல்ல அப்படியே விட்டுடலாமா சார்?
0: உங்களுக்கு வலியோ வலியோ வேதனையோ எதுவும் இல்ல இல்லைங்களா? பல் கூச்சம் எதுவும் இல்ல,
2: எதுவுமே இல்ல. ஆனா அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல,
0: ஒரு
2: மாதிரி ஸ்டிக் மாதிரி.
0: அந்த நீங்க பல் சிகிச்சை, அதாவது வேர் சிகிச்சை பண்ண பற்களுக்கு மேல நீங்க வந்து கிரவுன் சொல்லுங்க, இந்த செராமிக் கிரவுன், அந்த பல் மாதிரி இருக்கும்.
2: அது ஃபிக்ஸ் பண்ணி
0: பயன்பாட்டுக்கு வரும். இனிப்பு பொருட்கள் நிறைய சாப்பிடறதுனால பல் சொத்தை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால இந்த பேரண்ட்ஸ், இந்த பெற்றோர்கள் வந்து இந்த பற்களை வந்து அவங்களுக்கு குளிக்க வைக்கும் போது பிரஷ் பண்ற ஹேபிட்டை வந்து நம்ம குழந்தைக்கு எப்பவுமே சொல்லி கொடுக்கணும். இதே மாதிரி இந்த ஸ்வீட் சாக்லேட் இது மாதிரி சாப்பிடற பொருட்களை அவாய்ட் பண்ணணும். நல்லா மென்று சாப்பிடற மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். அடுத்தது வாய் கொப்பளிக்கிற தன்மையை பயன்படுத்தணும். இதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பல் சொத்தை அந்த பால் பற்கள் ஏற்பட்டிருந்தா அதை நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது.
2: சார், பிரஷ் பண்ற டைம் எப்படி சார்? இப்ப நான் எல்லாம் எடுத்துட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் போல பிரஷ் பண்ணுவேன்.
0: ரெண்டு நிமிஷத்துல நீங்க வந்து பற்களுடைய மேல் தடை கீழ் தடையில இருக்கிற பற்களை வந்து எல்லா பகுதியும் வந்து இந்த பிரஷ் படுற மாதிரி நம்ம வந்து சுத்தம் செய்யணும். காலையிலயும் மாலையும் 2 வேளையும் நம்ம பற்களை சுத்தப்படுத்து. இரவு படுக்கும் போது கடைசியா வந்து பற்களை நம்ம பிரஷ் பண்ணிட்டு படுத்துமா ரொம்ப நல்லது என்பது சுகாதாரமா
2: இருக்கும்.
0: சின்ன ஒரு பட்டாணி சைஸ் தான், அதை வந்து நல்லா அழுத்தி உள்ள பிரஷ் உள்ள வச்சுட்டு நீங்க பிரஷ் பண்ணணும். சாஃப்ட் பிரஷ் இல்லைன்னா மீடியம் பிரஷ் வச்சு நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது.
2: சில பிரஷ் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு சார்,
0: அது பயன்படுத்த வேண்டாம். நீங்க மீடியம் இல்லனா சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணலாம்.
1: Thank you, thank you so much sir.
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம், ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம் சகோதரி, வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் பேசுறேன்.
1: சுவாமிநாதன்,
0: சுவாமிநாதன், வணக்கம். சுவாமிநாதன் சொல்லுங்க.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
3: ஐயா. இது பல் சொத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ சாலை விபத்துகள்ல வந்து பல் உடைதல், அது வந்து ரூட் கெனால் பண்ணிட்டு கேப் போடுறது இந்த மாதிரி இருக்குது. எனக்கு முழுசா கலந்து வந்துட்டு பிறகு அதை மறுபடியும் பிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே போல வந்து இப்போ ஒரு மத்த விபத்துகள், ஒரு சண்டை கச்சிடு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கூட பல்லு வெளியில வர அளவுக்கு ஆகக்கூடிய சூழ்நிலை, அதை எப்படி மறுபடியும் ரீகனெக்ட் பண்றது அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அதே பல்லு,
0: அதே பல்லு இப்போ ஆக்சிடென்டா ஒரு விபத்துல வந்து அந்த பற்கள் வந்து நிலை தருமாய் வெளியே விழுந்துருந்து வச்சுங்க, அதை வந்து அந்த வயதுக்கு ஏத்த மாதிரி உடனே அதை நம்ம மருத்துவர்கள்கிட்ட கொண்டு வரணும். அந்த பற்களை வந்து நம்ம கையிலயோ இல்ல ஒரு அது ஈரத்தன்மையோட இருக்கணும். நம்ம வாயில ஒரு எச்சயத்தை வச்சுக்கலாம், இல்ல பால் இருக்கு பாத்தீங்க அதுல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க மருத்துவர் அணுகுனீங்கன்னா அந்த பற்கள் கீழே விழுந்த பற்களை எடுத்துட்டு, புரியுதுங்களா நான் சொல்ற கொஸ்டினே, அதை கையில கொண்டு எடுத்துட்டு வந்து நீங்க ஒரு அந்த பாட்டிலையும் அதுலயும் ஒன்றும் இல்லை சலைன்ல போடலாம், இல்லைன்னா பாலில் போட்டுக்கொண்டு

0: வரலாம், இல்லை வாய்க்குள்ளே இந்த சலைவாவில் வச்சு கொண்டு வரலாம். அந்த பற்கள் வந்து ரொம்ப காஞ்சி போகக்கூடாது. உடனே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பற்கள் விழுந்த பகுதியில் இருந்து முழு பல்லாக இருக்கணும். அந்த பல் அது அந்த பல் விழுந்த பகுதியிலேயே ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஸ்ப்ரிண்டிங் பண்ணுவோம். ஸ்ப்ரிண்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டிய மாத்திரை மருந்துகள்லாம் கொடுத்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்ட உடனே கொஞ்ச நாள் அது உங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
1: சார் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் சார், ஒரு கொஸ்டின்.
0: சொல்லுங்க.
1: எங்க கசின் சிஸ்டருக்கு அவங்க வந்து நல்லாதான் பல்லு வந்து அந்த அளவுக்கு பாத்துக்குவாங்க பாதுகாப்பா, ஆனாலும் அவங்க

0: புற்றுநோயின் ஆரம்ப நிலையில வந்து அது ஒரு வெள்ளைப்படையா வரலாம், இல்ல வந்து ஆறாத புண்கள் மாதிரி வரும். இந்த புண்கள் வந்து ஆறாம இருக்கிற நிலையிலே வலி இருக்காது, அதனால அதை பொதுமக்களோ இல்ல நோயாளிகள் வந்து விட்டுடுவாங்க. அந்த மாதிரி எதனா மாற்றங்கள் தெரிந்தா உடனே நீங்க வந்து மருத்துவர் அணுகணும். பாத்தீங்கன்னா அந்த புற்றுநோய் தானா, அது வந்து பயாப்சின் அந்த சதை பரிசோதனை பண்ணி அதை பார்த்துட்டு புற்றுநோய் ஆரம்ப நிலையை இருக்குதா இல்ல வேற எதனா காரணங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து நீங்க ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சிருந்தா அது வந்து வாய் புற்றுநோயை நம்ம தடுத்துருக்கலாம். அது பரவிடுச்சுன்னா மற்ற பாகங்களுக்கு பரவி உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால புற்றுநோய் எந்த நோய் புற்றுநோயுமே ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் கண்டிப்பாக நம்ம அதை சிகிச்சை பெற அளிக்க முடியும்.
1: ஓகே டாக்டர், நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்கும், மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பேசுறேன்
1: கலீல் அகமது. டாக்டர் கிட்ட கொஞ்சம் சுருக்கமா கேள்வி, என்ன நிறைய பேர் காத்திருக்காங்க.
2: வணக்கம்
0: வணக்கம் கலீல், சொல்லுங்க.
2: டாக்டர், இப்ப பெரும்பாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம பற்களை எப்படி பாதுகாக்கணும், கூலிங் பொருள் எல்லாம் சாப்பிடணுமா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா டீ எல்லாம் நிறைய பேர் சாப்பிடுறாங்க, இது மாதிரி சாப்பிடுறதுனால என்ன விளைவுகள் வரும்? அவங்க சிம்பிளா கேட்க சொன்னாங்க, சிம்பிளா
0: முடிச்சு. பற்கள்ல வந்து பற்கள் வந்து பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் வாழ்நாள்ல. குழந்தை பருவத்துல இருந்து நம்ம முதியோர் பருவம் வரைக்கும் அந்த வாழ்நாள்ல கடைசி வரைக்கும் இந்த பற்களை பாதுகாக்க வேணும். ஏன்னா உணவுப் பொருட்களை மென்று சாப்பிடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மட்டுமல்ல முகத்துக்கு அழகு தருகிறது, நம்மளுக்கு பேச்சு திறமை வளர்றதுக்கும் இந்த பற்கள் தான் ரொம்ப முக்கியம். முழுங்க உணவுப் பொருட்களை முழுங்குவதற்கும் ரொம்ப உபயோகமாகிறது. இதனால இந்த பற்களை வந்து எந்த காரணத்தையும் நம்ம இழக்கக்கூடாது. இதை வந்து ஆரம்ப நிலையிலே பற்கள் ஆட்டம் எதனா இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி அடிபட்டு விழற பற்கள்ல பற்கள் தேய்மானம் இது மாதிரி காரணங்கள்னால தான் பற்கள் இழக்கிற காரணங்கள் வரும். இதை வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம பார்க்கணும். இது நீங்கள் ரொம்ப நாள் தள்ளி போட்டுட்டு இது சரியாக போய்டும் நம்ம நினைக்கக்கூடாது. இதனால் ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இல்லை நிறைய மருந்துகள் உட்கொள்ளும் சில முதியோர்கள் அதனால கூட அந்த வாயில வந்து வறட்சித்தன்மை ஏற்பட்டு பற்கள் அந்த ஈர்களுடைய சப்போர்ட் குறைஞ்சி போய் அவங்களுக்கு வந்து பற்கள் ஆடி இழக்க நேரிடும். இதை வந்து இப்ப இருக்கிற நவீன பரிசிகிச்சை முறையில வந்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்ப வந்து ஒரு செயற்கை பற்கள் நம்ம வைக்க முடியும். இது இம்ப்ளான்ட் என்ற முறையில வந்து நம்ம எல்லா பற்களுமே நம்ம மீண்டும் அதே மாதிரி கொண்டு வர முடியும்.
2: இருந்தாலும்
1: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஹலோ,
3: ஹலோ, ஐயா மருத்துவர் ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: ஆமா வணக்கம்மா, நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் திருக்கலர் ஜீவா பேசுறேம்மா.
1: ஜீவா சார் டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
3: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: இந்த ஒரு ஒரு விபத்துல வந்து இந்த தாட அப்படியே பல்லோட உடஞ்சி ரெண்டா போயிடுச்சு ஐயா. எனக்கு
0: தாடையே உடைஞ்சிருச்சுங்களா, பல் உடைஞ்சதுங்களா?
3: தாடை உடைஞ்சிருச்சு.
0: தாடை எலும்பு உடைஞ்சிருக்கு. ஓகேங்க, சரிங்க.
3: ஆமா, தாடை எலும்பு உடைஞ்சி அது கீழே பிளேக் வச்சு இப்ப சர்ஜரி பண்ணிருக்காங்க.
0: சரிங்க சரிங்க.
3: அந்த பிளேக் வந்து உள்ளதான் இருக்கு, ஆனா அந்த தாடையில வந்து இந்த மேல் உதடெல்லாம் இந்த மரமரப்பு வந்து எல்லாம் போகலையா? அது இப்ப வந்து
0: அது இந்த அந்த அறுவை சிகிச்சை செய்து எத்தனை வருஷங்கள் ஆகுது உங்களுக்கு? மரமரப்புகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது காலப்போக்கத்தில் சரியாவதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வயதாகும் உங்களுக்கு?
3: 49 வயது.
0: கூடிய விரல அது சரியா போயிடும். அந்த மரமரப்பெல்லாம் அந்த போன்கள் இணைஞ்சு இணைஞ்சு வரும்போது அந்த நரம்பு ஓட்டங்கள்லாம் சரியா போயிடுதுன்னா உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்துவிடும்.
3: சரி, ரொம்ப நன்றிங்க. என்ன கேள்வி ஐயா? ஐயா, அந்த மருத்துவரோட அனுமதி இல்லாம சில மாத்திரைகள் முழுங்கிறதுனால பல்ல எல்லாம் கொட்டி போயிருதுன்னு சொல்றாங்க ஐயா, அது எந்த சொல்லுங்க?
0: ஆமா, இது நாள்பட்ட மருந்துகள், சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு சொல்லுவாங்க, ரொம்ப நாள்பட்ட மருந்துகள் சாப்பிடும் போதுதான் இந்த மாதிரி வாயில வந்து அந்த எச்சை சுருக்கும் தன்மை எல்லாம் குறைஞ்சு போகும், ஈறுகள்ல அழைச்சி வரும். இது இந்த தாக்கத்தினாலதான் அந்த பற்கள் வந்து ஆடி விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து நம்ம மருத்துவரின் அனுமதி இல்லாமல் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்பது
1: விழிப்புணர்வு எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?

0: அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ராஜா.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: போயிருக்கு.
1: நீங்க உங்களது மற்ற வியாதிகள்லாம் இருக்குதா? சர்க்கரை வியாதி இருக்குதா? இந்த பிபி, ரத்த கொதிப்பு, நீங்க என்னென்ன ஹார்ட்டுக்கு என்னென்ன மாத்திரை மருந்துகள் உட்கொள்றீங்க என்பதை நம்மளாம் ஆராய்ந்து தான் அதுக்கு வேண்டிய இப்போ எக்ஸ்ரேலாம் இப்போ இருக்கு, அதை எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து எலும்பு போதிய அளவுக்கு அந்த எலும்பு அந்த இடத்துல இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அதை உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியுங்க. அரசாங்க மருத்துவமனையில் இதுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் இருக்கிறது. நீங்க அரசு மருத்துவமனை அணுகுனீங்கன்னா வேண்டிய உங்களுக்கு வேண்டிய பரிசோதனைகள் எல்லாம் பண்ணி இந்த இம்ப்ளான்ட் முறையை அறிவுறுத்துவார்கள்.
2: வணக்கம்.
0: எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். வணக்கம். ஆவடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராணி, கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க.
3: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர்.
1: குட் ஆஃப்டர்நூன்
3: டாக்டர். இந்த பல்லு வந்து எக்ஸ்ட்ராவா ஒண்ணு வளர்ந்துருக்குது டாக்டர், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடணுமா அல்லது அப்படி விட்டுறலாமா டாக்டர்?
1: யாருக்கு என்ன வயது? உங்களுக்கு என்ன ஏஜ்?
3: பையனுக்கு.
1: உங்களுடைய பையனுக்கு என்ன வயது ஆகுது உங்களுக்கு?
3: 27.
1: எங்க எந்த இதுல கடைசி பல்லுல ஒரு எக்ஸ்ட்ரா பல் வளர்ந்துருக்குங்களா?
3: கீழ்த்தாடையில.
1: அது எக்ஸ்ட்ரா பல் வந்தா அது அது நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். அந்த உணவுப் பொருள்கள் மெல்றதுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கும், இல்ல பேசு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது மாதிரிலாம் இருந்தால் இல்ல அந்த வலி வீக்கம் அந்த இடத்துல கம்கள் இந்த ஈறுகள் வீக்கம் மாதிரி இருந்ததுன்னா அந்த பற்களை அகற்றிவிட வேண்டியது நல்லது தான் மேடம். நீங்க எடுத்துறது நல்லது. ஆமா, நீங்க மருத்துவரை அணுகுறீங்கன்னா அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அந்த பல்லு எந்த பொசிஷன்ல இருக்குது, எவ்வளவு எலும்பு கவரேஜ் இருக்குன்னு அதெல்லாம் பரிசோதித்து அதுக்கு வேண்டிய மாதிரி சிகிச்சை கொடுப்பார்கள். பயன்பாட்டுக்கு இருக்காது. நம்ம உணவுப் பொருளை மெல்லும் போது அது ஒரு தடங்கலாக இருக்கும். சரியா உணவுப் பொருளை மென்று சாப்பிட முடியாது. உணவுப் பொருட்கள் தூக்கல் அந்த இடத்துல போய் அடைஞ்சிக்கும். அடுத்தது அதனால வாய் துர்நாற்றம், பற்கள் சொத்தை ஆகிறதுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரியான பல காரணங்கள் வரும்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே. நிறைய நேயர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்காங்க டாக்டர். உண்மையாவே பல் சம்பந்தமா இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறவங்களுக்குமே கண்டிப்பா தோணும். அண்ட் நீங்க ரொம்ப கிளியரா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். எனக்குமே ஒரு கேள்வி இருக்கு. ஈறுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொல்லுங்க டாக்டர். அதுவும் இந்த வாயில வெள்ளை சிவப்பு தழும்புகள் எல்லாம் வருதுல, அது ஆபத்தா டாக்டர்?
1: ஆமா மேடம், அது நீங்க ஈறுகள் சொன்னது. ஈறுகள்ல வந்து பற்களை தாங்கி பிடிக்குது ஈறுகள். இந்த ஈறுகள் வந்து ரொம்ப மென்மையான பொருட்கள், மென்மையான ஒரு டிஷ்யூனால ஆனது. இது வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த பிளாக் என்ற ஃபார்மேஷன், நம்ம சரியா இருக்க பற்களை சேர்க்கவில்லை, இந்த காரை பற்காரை படிஞ்சு போயிடும். இதனால பற்கள்ல வந்து அந்த ஈறுகள் அழற்சி ஏற்படும். இதனால பற்கள்ல வந்து இந்த ஈறுகள்ல வந்து ரத்த போக்கு ப்ளீடிங் வரும். சும்மா பிரஷ் வச்சினாலுமே ப்ளீட் ஆகும். அடுத்தது இதனால வாய் துர்நாற்றம் வரும். இதே மாதிரி இந்த ரத்த சோகை பிளஸ் இந்த சக்கரை வியாதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதிகமான சக்கரை கட்டுக்கடகாமல் இருந்த சக்கரை வியாதிகள்லாம் இருந்ததுன்னா இந்த ஈறுகள்ல வந்து வீங்கிடும். ஈடுகள் தளர்ச்சி வீக்கம் வரும். இதனால பாதிப்புகள் அதிகமாக வரும். பற்கள் ஆட்டம் கொடுக்கும். ஒரு காலத்தில் வந்து பற்கள் ஆடி விழுந்துவிடும் நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில் வாயில் ஏற்பட்ட வெள்ளை என்ற சிவப்பு படைகள் சொல்றீங்க, இது வந்து வாயில் வந்து மெல்லிய ஒரு மென் படலம் இருக்குது, அதான் மியூகோசான்னு சொல்லுவோம். இது வந்து வாயில் எல்லா பகுதியிலும் கவர் ஆயிருக்குது. இது

0: வந்து நம்ம புகையிலை எந்த வடிவிலும் பயன்படுத்தணும். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி புகையிலை பயன்படுத்துவதனாலையும் இந்த மாதிரி நாட்பட்ட புட்கள் புண்கள் எதனா இருந்தன வாயில் வந்து இது ஆரம்ப நிலையில் வந்து ஒயிட் பேட்ச், இது ஒரு வந்து ஸ்க்ரேப் பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது, வலியோ வீக்கமோ இருக்காது அந்த இடத்துல. ஸோ அதனால் நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க பேஷண்ட்ஸ், இதை வந்து ஒரு இதுவாக பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் இப்போ மக்களுக்கு பொதுமக்களுக்கெல்லாம் சொல்கிறது, வாய் சுதை சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இது மாதிரி எதனா மாற்றங்கள் இருந்தால், இல்லை ஒரு தடிப்போ இல்லை ஒரு வெண்படையோ இல்லை சிவப்பு படையோ இல்லை ஆறாத புண்களோ இல்லது கடினமான ஒரு மாற்றங்கள் தெரிந்தாலோ உடனே நீங்கள் மருத்துவரை அணுகணும். நாக்கு நீக்க முடியாது, இல்லை முழுங்கும் தன்மை குறைஞ்சி போகும், சரியாது பேச முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு நோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறியாக கூட இருக்கலாம்.
1: ஓகே,
0: அதுவும் பர்டிகுலர்லி இந்த இப்போ இந்த பாக்கு வெத்தலை இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய் திறவாக முடியாமை, அந்த வாய் எரிச்சல் உண்டாகும், வெளுத்து போகும், வாய் வெளுத்து இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு புற்றுநோயினுடைய ஆரம்ப நிலை அறிகுறியாக தான் இருக்கும். எனவே ஆரம்ப நிலை அறிகுறியை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சிகிச்சை அளித்தால் உடனே நம்ம நோயை வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியும்.
1: ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேர்கள் இருக்கலாங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: ஹலோ,
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: சார், நீங்க சமாதானம் கூட கொடுக்கணும். அப்போ ரெண்டு பக்கமா வார்த்தை கரெக்டா இருக்கணும், ஒரு பக்கமா வார்த்தை கரெக்டா இருக்கக்கூடாது.
1: இங்க கால் பண்ணிட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, நேர்களை நீங்களுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். 2986000038 அல்லது 2952055454 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: முரளி ராமகோபுரத்துல இருந்து கால் பண்றேன். ஆக்சுவலா
0: வணக்கம் முரளி சார், சொல்லுங்க சார், என்ன உங்களுக்கு சந்தேகம்?
3: மேடம், ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ், ஆக்சுவலா டெய்லி இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா.
0: சரிங்க.
3: சோ சார், இப்போ ஆக்சுவலா நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன், பட் ஏஜ் வந்து 49 ஆக்சுவலா.
0: சரிங்க.
3: நான் ஒரு 15 இயர்ஸாக வந்து 2-3 பல்லு விழுந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன், பட் என்னால் அது கேர் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இயர்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 பொருள் ஒரு 8 பொருள் இருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலா இப்போ.
0: சரிங்க.
3: பட் மற்றபடி சுகர் எல்லாம் நார்மலா தான் இருக்கு, பிபி நீங்க சொன்ன மாதிரி நார்மல், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இப்போ நான் இம்ப்ளான் பண்ணனா சான்ஸ் இருக்கா சார்? வெயிட் வந்து எனக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா டைஜஷன் ப்ராப்ளத்துல வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா
0: ரொம்ப குறைஞ்சிட்டு வருது.
3: 37 தான் வெயிட் ஆக்சுவலா.
0: 37 ரொம்ப மெலிஞ்சி தான் இருக்கீங்க. நீங்க வந்து உடல் பரிசோதனை செய்துக்கணும், முழு உடல் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வேற வியாதிகள் எதனா இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம அப்புறம் அந்த எக்ஸ்ரே நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரே எடுக்கணும், இல்லை இப்போ இந்த சிபிசிடி ஸ்கேன் ஒர்க் 3D உங்கள் தாடையினுடைய 3D வடிவத்தில் அது போன் சப்போர்ட்லாம் நல்லா இருக்கா, நல்ல தன்மையான போன்கள் எலும்பு இருக்குதான்னு பார்த்துட்டு அதில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க.
3: ஓகே, ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை சார் இப்போ இம்ப்ளான் பண்ணுறது பட் எது சுகர்லாம் இல்லை, பட் ஆனால் வெயிட் வந்து லாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை வெயிட் பண்ணால் தான் கெயின் பண்ணால் தான் பண்ண முடியும்.
0: அதான் அந்த வெயிட் லாஸுக்கு என்ன காசுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த நீங்கள் ஃபுல் பாடி செக்அப்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, அது செக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் மேற்கொண்டு இதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கலாம்.
1: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? முகமது சார், உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமா.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன வயதாகுது? புகையிலை பயன்படுத்தும் பழக்கம் எதனா இருக்கா உங்களுக்கு? சரி சரி சரி, அதான் பற்கள்ல வந்து காரை படிமானமா தான் இருக்கும் நீங்க சொல்றது
4: பாத்தீங்கன்னா.
0: பல் ஆட்டெல்லாம் கொடுக்காது, அது நீங்கள் மருத்துவர் அணுகினீங்கன்னா அந்த காரையை மட்டும்தான் அணுக்குங்க. இப்போ வந்து நவீன சிகிச்சை முறையில் வந்து அந்த அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்லாம் இருக்குது, அதை வச்சு பண்ணால் அது மென்மையாக அதை வந்து அகற்றி எடுத்துரும். உங்களுக்கு பற்கள் மூன்ற மாதிரி நல்ல வெள்ளை கலரில் வந்துடும். நீங்கள் அடுத்து வந்து காலையும் மாலையும் 2 முறை நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள், நாக்கை நல்லா ப்ரெஷ் பண்ணுங்கள், சாப்பிட்டோன்னே நல்லா தண்ணி போட்டு வாயு நல்லா கொப்பளிங்க, உணவுப் பொருட்கள் தங்கக்கூடாது, இதை மாதிரிலாம் கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பற்களில் வந்து இந்த கரைப்படியாமல் தன்மை இருக்கும்.
1: நன்றி.

0: அங்க பேசுங்க ரவிச்சந்திரன்.
1: ஹலோ,
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ரவிச்சந்திரன்.
1: வணக்கம் ஐயா, எனக்கு 60 வயசு ஆகுதுங்க.
2: சரிங்க.
1: உள்ள அந்த கடவா பல்லு ரெண்டு விழுந்துருச்சுங்க, அது இல்லாம அந்த இன்னொரு பல்ல சத்தையா வந்து தூள் மாதிரி இதாகுது.
2: இதனுடைய தாக்கமா கூட இருக்கும், அது வந்து வாயில வந்து வறட்சி தன்மை ஏற்படுத்தும் நமக்கு வந்து சலைவா ரொம்ப.
1: அது அதுல இது இல்லைங்க, அது நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. பல்லு விழுந்திருக்கு அவ்வளவுதான்,
2: வேற பல்லு விழறதுக்கு காரணம்
1: பல்லு மட்டும் ஆடுது.
2: அதை எடுத்துட்டு நீங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம், இல்ல செயற்கை பல்லு எதனா பொருத்திக்கலாம்.
1: வேற பல்லு கட்டுறானா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுங்களா?
2: பண்றாங்க ஐயா, எல்லா அரசு மருத்துவமனையிலும் பண்ணுவாங்க.
1: அப்படிங்களா? சரிங்க, சுச்சாங்க, ரொம்ப நன்றி.
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க.
0: தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நிறைய கேள்விகள், நீங்க எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நிதானமா தெளிவா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர். தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்தர் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 3:32 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், நம்ம கூட பற்கள் ஆரோக்கியம் பத்தி பல விஷயங்கள் பேசுறதுக்காக தமிழ்நாடு அரசு பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் பல் மருத்துவத்துறையுடைய தலைவரான ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் இருக்காங்க. டாக்டர் நம்மளுடைய கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமா பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. நேர்களை நீங்களும் டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கலாம். 2986-00038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. டாக்டர், முதல் கேள்வி நான் கேட்டுட்டுறேன், ஏன்னா ஆல்ரெடி நேர்கள் ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. இந்த பெரியவங்க வந்து நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டாங்க, ஆனா இந்த பால் பற்கள் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: பால் பற்கள் ரொம்ப குழந்தை பருவத்தில் வர பற்களை வந்து ரொம்ப கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க வேண்டும் மேடம். அப்போதான் குழந்தையினுடைய முக வளர்ச்சி, ஆடை வளர்ச்சி, குழந்தை வந்து சரியான ஆகாரத்தை மென்பு சாப்பிடும் பழக்கம், குழந்தைக்கு வந்து பேசும் தன்மை வர்றதுக்கு இந்த பற்களினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பற்களினுடைய ஆரோக்கியம், இந்த பார்ப்பற்களினுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மென்னும் ஆகாரத்தை முழுங்குறதுக்கு இதனால் இந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும். இது வந்து 6 வயதில் ஆரம்பித்து 12-13 வயது வரை அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த பற்கள் வளர்ந்து விழுந்து விடும். இந்த பற்கள் வந்து அதிகமான சொத்தை பற்கள் தாக்கிறதுக்கு காரணங்கள், ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய இந்த இனிப்பு, கார்போஹைட்ரேட், இந்த இனிப்பு, சாக்லேட், இது மாதிரி ஸ்டிக்கி பற்களில் ஒட்டும் தன்மையுடைய பொருட்களை நிறைய சாப்பிட்றதுனால இந்த பற்களில் வந்து சொத்தைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்.
0: அதுதான் வேணும்னு கேட்குறாங்க டாக்டர்.
1: ஆமாம், அதை நம்ம பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களும் அந்த தவிர்க்க வேண்டும். பெற்றோர்களும் இந்த குழந்தைக்கு வந்து இந்த ப்ரஷிங் ஹேபிட்டை, இந்த பற்களை துலக்கிறதுக்கு வந்து காலையில் எழுந்த உடனே அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். ப்ரஷ், அதே மாதிரி இரவிலும் ப்ரஷ் பண்ணுற பழக்கம், வாய் நல்லா கொப்பளிக்க வேண்டும். இந்த கொப்பளிச்ச இந்த உணவுத் துட்கள் எல்லாம் பாதுகாத்து வந்தால் இந்த பற்கள் சொத்தை ஆகாமல் இருக்கும். அடுத்து இந்த குழந்தை பார்ப்பற்களில் வந்து இந்த தாய்மார்கள்லாம் சில காலத்தில் இந்த பால் பாட்டில், இந்த சர்க்கரை பொருள்கள் கலந்த பால் பாட்டில் கொடுத்துருவாங்க. இரவு நேரத்தில் அந்த பால் குழந்தையோட வாயிலே அது இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியாக்கள் ஃபார்மேஷன், அந்த சுகர், இந்த சர்க்கரையும் இருக்கிறதுனால இந்த பற்களுடைய சொத்தை தாக்கம் அதிகமாக இருக்கும். இது சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மேல இருக்கிற மேல் வரிசையில் இருக்கிற அந்த பற்கள் வந்து தாக்கப்பட்டு ஒரு கருப்பாக இருக்கும், கீழ் பற்களும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து ரேம்பன் கேரிஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா பாட்டில் பேபி சிண்ட்ரோம் சொல்லுவோம் அந்த நாங்கள் எங்கள் மெடிக்கல் டேர்மில். இது வந்து ரொம்ப ரேப்பிடாக பரவி குழந்தைக்கு வந்து வலியை உண்டாக்கும் சில நேரத்தில். ஆகவே இந்த பழக்கம் வந்து பாட்டில் வந்து கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி எதுனா பழக்கம் இருந்தாலும் நம்ம குழந்தை தூங்கும்போது இந்த ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம தடுக்க முடியும்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். நேர்கள் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நான் தர்மபுரி மாவட்டம் மக்கமணி பஞ்சாயத்து தாசம்பட்டி சித்தன்.
0: சித்தன் சார், டாக்டர் கிட்ட கேள்விங்க, உங்க கேள்விய
1: சொல்லுங்க.
2: கேளுங்க. என்ன இது எங்க லைன் கரண்ட் ஆகுது போது என்ன நிகழ்ச்சி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. புதா புத்தா வர நேர் நானு.
0: கேம் ஷோ நினைச்சிட்டீங்களா சித்தன்?
2: கொஞ்சம்
1: அதாவது பல் சொத்தையினால் ஏற்படுற தாக்கம் தான். நீங்கள் வந்து மருத்துவர் அணுகுனீங்கன்னா, பல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அந்த பற்களை எடுக்கலாமா இல்லை எடுக்காமல் வேறு சிகிச்சை எதனா பண்ணி அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த பற்களில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன், அந்த பாக்டீரியா, அந்த நோய் தொற்று இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ வலி ஏற்படுது. நீங்கள் அதை உடனே வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி அதுக்கு வேண்டிய சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு.
0: ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ.
2: ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம்.
0: குட் ஆஃப்டர்நூன் சார், உங்க பேர் சொல்லுங்க.

0: இடைவெளி
1: இருக்குது
0: இல்ல, அந்த இடைவெளி அதிகமா தான் போயிட்டு இருக்குதுங்களா இல்ல ஆரம்பத்துல இருந்தே இருக்குதா? காலையில மூலம் பிரஷ் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நீங்க பல்கள் ஆட்டம் எதனா இருக்குதான்னு பாத்துட்டு இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பல்மருத்துவர் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து சோதிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த பற்கள் வந்து ஈர் சம்பந்தப்பட்ட வியாதினால இந்த இடைவெளி ஏற்படுதா அப்படின்னு ஒரு பரிசோதித்து அதுக்கு வேண்டிய சிகிச்சை கொடுத்தா சரியா போயிடும் உங்களுக்கு.
1: ஆனா
0: இடைவெளி மட்டும் இருக்குது.
1: ஆமா, இடைவெளி மட்டும் ஒரு ரெண்டு பற்கள் இருக்கு முன்னாடி.
0: சரி, அது சரி பண்ணிடுவாங்க. அது சூடான பொருட்களோ இல்ல குளிர்ச்சியான பொருட்களோ நம்ம சாப்பிடும் போது பற்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு டிங்கிலிங் சென்சிட்டிவிட்டி வரும், இந்த பல் கூச்சம் வரும். இதுக்கு வந்து நீங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ பாருங்க. இது மாதிரி இந்த டீசென்சிட்டிங் டூத் பேஸ்ட் நிறைய இந்த பருத்து கூச்சத்தை குறைக்க வேண்டிய பற்பசையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த டூத் பேஸ்ட் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். காலையிலையும் மாலையிலையும் பயன்படுத்திங்கன்னா சரியாக போயிடும். இந்த இந்த மாதிரி உங்களுக்கு எது கூச்சமாக இருக்குது அந்த பொருட்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை.
1: கொஞ்சம்
0: கவனிக்க வேண்டியது. மருத்துவர் அணுகுனீங்கன்னா அது ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அந்த வேர்ல எதனா பாதிப்பு எதனா இருக்கான்னு பார்த்துட்டு இல்ல என்ன வேர் சிகிச்சை செய்து அந்த பற்களை முழுமையாக கொண்டு வரணும். அது கேப் எதனா பிக்ஸ் பண்ணி அதை முழுமையாக பண்ணிடலாம் அந்த பற்களை. ஆனா உடனே நீங்க சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது, நீங்க தள்ளி போடாதீங்க.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சார் சிவகுமார்.
2: சிவகுமார் சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
3: டாக்டர் சார் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: அதாவது அந்த பல்லு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாவு மாவா சில நேரம் அப்படியே நொறுங்குது சார். அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பல்லு வந்து தானாவே ஆடி அதாவே உழுந்துருது. அது என்ன ப்ராப்ளம், அது என்ன, எதுவும் சத்து கோளாறா, அது என்னன்னு தெரியல.
0: சத்து கோளாறுல உங்களுக்கு வந்து சக்கர வியாதி எதனா இருக்குதுங்களா? அதுக்கு வேண்டிய மாத்திரை
3: எனக்கு வந்து சக்கரை நோய் இல்ல, ஆனா பிரஷருக்கு வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க அது?
3: இப்ப ஒரு 2 வருஷமா சாப்பிடுறேன்.
0: 2 வருஷமா சாப்பிடுறீங்க? சரி.
3: ஆமா,
0: இந்த பற்கள்ல வந்து தேய்மானம் ஏற்படும். நீங்க வந்து பற்பசையை யூஸ் பண்ணிக்கிறோம், இந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி தானே பிரஷ் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது பொருட்கள் யூஸ் பண்ணி பண்ணுவீங்களா பற்கள்ல? பற்கள்
3: தேய்மானம்
0: பேஸ்ட் தான் பயன்படுத்துறீங்க. சரி, இந்த பேஸ்ட் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த பற்கள் உடையது. நீங்க அடுத்தது வந்து நீங்க காலையிலேயே மாலையும் 2 வேளை நீங்க நல்லா பிரஷ் பண்ணுங்க. சாப்பிட்டோம்னா நல்லா வாய் கொப்பிளிங்க. இந்த பற்கள் வந்து உடஞ்சி உடஞ்சி போதில் வந்து சத்து குறைபாடு, இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி எதனா இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மருத்துவர் அணுகுனீங்கன்னா பல் மருத்துவர் அணுகி பாருங்க, அவர் பரிசோதித்து உங்களுக்கு வந்து என்ன சிகிச்சை முறை கொடுப்பார்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர்.
0: சொல்லுங்க மேடம்.
4: பொதுவாக இந்த குழந்தைகளுக்கு இந்த பற்கள்ல கூச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா அது எதனால ஏற்படுது, அந்த குழந்தைகளுக்கு எப்படி அந்த பற்கள்ல ஏற்படக்கூடிய கூச்சத்தை போக்கலாம், அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த பிரஷிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர், அது சிலர் வந்து மேல கீழ அப்படியே இந்த ஜிக்ஸாக்கா தேய்க்காம ஹரிசோடலா தேய்க்கிறது அப்படிங்கறது பெஸ்ட்ங்கிறாங்க. அது உண்மையா? எனாமல் வந்து வீணாயிடும், சரியா

0: ப்ராப்பரில் நம்ம தேய்க்கல அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? எனக்கு இதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் டாக்டர், விளக்கமாக சொல்லுங்களேன்.
1: பல் கூச்சம் என்பது நீங்கள் பற்கள் பல் கூச்சம் வந்து எதனால் வருதுன்னா அந்த பல்கள் அந்த எனாமல் அடின கடினமான அந்த எனாமல் வந்து தேய்மானத்தினால வரும் மேடம். ஆனால் நீங்கள் சொன்னது குழந்தைகளுக்கு வந்து வர்றதுனால வந்து முதல் காரணம் வந்து பல் கூச்சம் வர்றதுன்னா அவங்களுக்கு வந்து பல் சொத்தை இருந்தால் தான் இந்த மாதிரி கூச்சங்கள் வரும். நான் சொல்கிறது வந்து பல் தேய்மானம் ஆகிறது இந்த ஈறுகளில் வந்து அந்த ஈறு இறங்கிட்டு அந்த வேர் பகுதிகள் தெரியும், அது வந்து முதியவர்களுக்கு இல்லைனா அடல்ட்டுகளுக்கு தான் வரும். அவங்களுக்கு வந்து அந்த பற்களில் வந்து கூச்சம் வர்றதுக்கு காரணங்கள் இந்த பல் தேய்மானம் ஈறுகள் இறங்குது. குழந்தைகளுக்கு வந்து இந்த பல் சொத்தை இருந்தால் இந்த பல் கூச்சம் அதிகமாக இருக்கும். இதே மாதிரி அவங்களால சில்லுன்னு பொருள் ஐஸ்கிரீமோ இல்லை ரொம்ப காஃபி இது மாதிரி சூடான பொருட்களை சாப்பிடும்போது அந்த தாக்கம் அதிகமாக தெரியும். அடுத்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் ப்ரஷிங் வந்து நான் காலையும் மாலையும் இரண்டு வேலை கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும் மேடம். சாஃப்ட் இல்லைனா சாஃப்ட் மீடியம் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டான ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா ஈறுகள் தேய்ந்து போகணும், எனாமலும் தேய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதனால் ஜென்டில் ப்ரெஷர் தான், மேல் தாடையும் கீழ்த்தாடையும் எல்லா பகுதியும் ரெண்டு நிமிடங்கள் தான் நீங்கள் ப்ரெஷ் பண்ணணும். ரெண்டு நிமிடத்தில் வந்து எல்லா பகுதியில் எல்லா வாய்க்குள்ள எல்லா பற்களையும் நீங்கள் க்ளீன் செய்யணும். மேற்பற்களை வந்து மேல் நோக்கி மேலிருந்து கீழ் நோக்கியும் கீழிருந்த பல்ல கீழிருந்து மேல் நோக்கியும் பண்ணணும். புரியுதுங்களா?
0: ஓகே.
1: அப் அண்ட் டவுன் மேம் மோஷன். அதே மாதிரி இந்த பற்களில் வந்து நம்ம கடிக்கிற ஒரு சர்ஃபேஸ் இருக்குது மேலே அக்ளூஷல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் டாப் போர்ஷனு, அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அந்த க்ரூஸில் இருக்கிற எல்லாமே க்ளீனாக வந்துடும் மேடம். ஜென்டிலாக நம்ம ரெண்டு நிமிஷத்தில் பண்ணணும். காலையில் மாலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நல்ல வாய்கெல்லாம் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது மேடம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது சாஃப்ட், ஏன்னா ஈறுகள்லாம் இருக்கிறதுனால பற்கள் தேய்மானமாகவும் ஈறுகள் தேய்மானமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி டாக்டர்.
1: நன்றி, வணக்கம் மேடம்.
2: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ,
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: வெங்கடேசன்.
2: வெங்கடேசன், என்ன கேள்வி கேட்க போறீங்க டாக்டர் கிட்ட? இருக்காங்க டாக்டர், பேசுங்க.
3: ஆ சரி,
1: சொல்லுங்க வெங்கடேசன்.
3: நான் பல்ல தண்ணி குடிச்சா கூசுதுங்க, வலிக்குது.
1: என்ன வயது ஆகுது உங்களுக்கு?
3: 45
1: வயது. அதான் பல்கள் வந்து தேய்மானம் ஆயிட்டு இருக்கும், அந்த எனாமல் தேய்ந்து போயிடுச்சுன்னா தான் இந்த மாதிரி கடினமான இந்த அந்த காலத்தில் வந்து இந்த ரொம்ப ரஃப்பான பொருட்கள் வச்சு பற்களை தேய்ப்பாங்க. இப்போ தானே இந்த டூத் பேஸ்ட் இதெல்லாம் வச்சுருக்குது, இதை வச்சு தேய்க்கும் போது பற்கள் தேய்ந்து இருந்தால் இல்லை பற்கள் வந்து கடிப்பாங்க சில நேரத்தில், இரவு நேரத்தில் நிறைய பற்களை கடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட அந்த பல் எனாமல் சிதைஞ்சு அதனால் வந்து பல் கூச்சம் வரும். அடுத்து வந்து ஈறுகள் வந்து ரொம்ப கடினமாக ப்ரெஷ் பண்ண அந்த ஈறுகள் வந்து தேய்மானத்தினால கூட அந்த பற்கள் கூச்சம் ஏற்படும். இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் மருத்துவர் அணுகி பார்த்து அது இதுதான காரணம் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்போது அந்த பல் கூச்சத்தை குறைக்க வேண்டிய டூத் பேஸ்ட் அவைலபிளாக இருக்குது,
3: அதை போட்டு
1: நீங்கள் நிறைய பேஸ்ட் அவைலபிள், நீங்கள் மருத்துவர் உணவுனா அவங்க சொல்லிடுவாங்க என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு
3: பெஸ்ட்டுன்னு.
1: அதை போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. நன்றிங்க.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேருக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் யூஸ் பண்றது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய காமனான டவுட்டா இருக்கு டாக்டர். ஆனா அத டாக்டர் அணுகி தானே நம்ம அந்த விஷயத்தை பண்ணணும்.
1: ஆமா, காமனா வந்து நம்ம ரெகுலரா டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமான ஸ்மால் குவான்டிட்டி தான் வைக்கணும் மேடம், சின்ன பட்டாணி சைஸ் தான் வைக்கணும். இப்போ பலதரப்பட்ட ஹெர்பல் பேஸ்ட் இருக்குது, இப்போ வந்து கெமிக்கல் பேஸ்ட்டு, அது டீசென்சரிங் டூத் பேஸ்ட்னு இருக்குது, நிறைய பேஸ்ட் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா பேஸ்ட்டுமே வந்து ஒரே காம்போசிஷன் தான் இருக்குது, அதனால நம்ம வந்து வேற வேற மாற்ற
2: வேண்டியதில்லை.
1: சென்சேஷன் இருக்குது பல் கூச்சம் இருக்கிறவங்க மட்டும் அந்த டீசென்சரிங் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க, மற்ற இல்லாத நார்மல் பசையை யூஸ் பண்ண நல்லது மேடம்.
2: ஓகே, நேர்களை நல்லா கேட்டுக்கோங்க, டாக்டர் கிட்ட பேஸ்ட் பேர் கேட்கக்கூடாது, அந்த டாக்டர் நீங்க போய் ஒரு டாக்டரை மீட் பண்ணி அந்த அதுக்கு தேவையான பேஸ்ட் டாக்டர் கிட்ட கேட்டுக்கலாம். அடுத்த நேர் இருக்காங்க, வணக்கம், யார்
3: செயற்கையான
1: பற்கள் வைக்க வேண்டும். புதிய நவீன பல் மருத்துவ துறையில வந்து உங்களுக்கு வந்து அதை பிரிட்ஜின் போட்டிருந்தோம், இப்போ வந்து இம்ப்ளான்ட் முறையில வந்து அந்த பற்களை வந்து நம்ம பழைய முறையாக கொண்டு வர முடியும். அது நீங்க மருத்துவமனைகள் அணுகுனீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்லாம் கூட பாத்தீங்கன்னா கூட ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு உங்களுக்கு போதிய அளவு அந்த எலும்பு எல்லாம் இருந்ததுன்னா அந்த இம்ப்ளான்ட் சிகிச்சை முறை செய்யப்படும். ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ எத்தனை பல்லோ

0: பண்ணிட்டு நீங்கள் அது கொஞ்சம் 6 மாதத்துக்கு அதை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா நார்மல் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் உணவுப் பொருட்களை நல்லா மென்று சாப்பிட முடியும், பேச முடியும் முன்ன பழைய மாதிரியே.
1: ஆனால் எக்ஸ்ரே எடுத்து தான் கிளிப் போடுவாங்கல்ல சார்?
0: ஆமாம் ஆமாம், எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம அசஸ் பண்ணிட்டு சொல்ல முடியும்.
1: சரி, ஓகே, தேங்க் யூ.
2: நன்றிங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: ஹலோ.
2: ஓகே, நேர்களை நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. நம்ம கூட பல் மருத்துவர் தான் இருக்காங்க. பல விஷயங்கள், நேர்களுடைய சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் முதியவர்களுடைய பற்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க ஒரு நாள் வயசாக எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் டாக்டர்?
0: முதியவர் நான் சொன்ன மாதிரி பற்கள் வந்து நம்மளுக்கு ஆரம்ப நிலை குழந்தை பருவத்தில் வர பற்கள் வந்து முதியோர் வரைக்கும் அந்த பற்களை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா ஒரே பற்கள் தான் அந்த 6 வயதில் வர பல் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் அந்த பற்களை பாதுகாக்க வேண்டும். முதியோர் ஆகவாக அவங்களுக்கு வந்து சில வயது மூப்பினால் ஏற்படுற மாற்றங்கள், அந்த சலைவாக குறைஞ்சி போகும். அடுத்தது வந்து அவ பலதரப்பட்ட நோய்கள் பாதிப்பினால மாத்திரைகள்லாம் உட்கொள்வாங்க, இந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றதுனால அதனுடைய தாக்கமும் கூட அதில் இருக்கும். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இந்த வாய் வறட்சி, இந்த நாக்கினுடைய தன்மைகள்லாம் மாறி போகும் அவங்களுக்கு. இதனால் வந்து அந்த பற்களில் வந்து ஈறுகள் அழற்சி ஆகிட்டு வலி வரும் சில நேரத்தில். பற்கள் தேய்மானம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த பற்கள் ஆட்டம் கூட வரும் சில நேரத்தில். இதனால் பற்களை குறுகிய காலத்தில் பற்களை இழப்புவாங்க. அதனால தான் முதியோர் பல் மருத்துவத்துறைன்னு இப்போ எல்லா மருத்துவர்களையிலும் ஆரம்பிச்சுட்டு வராங்க.
2: ஓகே,
0: இது இவங்களுக்கு வந்து இந்த முதியவர்களுக்கான உடல்நலம் ப்ளஸ்ஸு இந்த வாய் நலம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சை முறையை அளிக்கும் துறையாக இருக்கிறது. இது
2: அவங்களுக்குன்னு ஒரு தனித்துறையை ஆரம்பிச்சாச்சு.
0: தனித்துறையை ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்களுக்கு ஒரே கட்டிடத்தில் ஒரே இதில் வந்து எல்லா சிகிச்சை முறையும் கிடைக்கிற முறையை தான் இதை ஜீரியாட்ரிக்கு மெடிக்கல் சென்டர் டென்டல் சென்டர்னு ஆரம்பிச்சுட்டு வராங்க.
2: ஓகே ஓகே டாக்டர், நேர்கள் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: ஜெயந்தி பேசுறேன் மேம், சோளிங்கர்ல இருந்து.
2: ஓகே டாக்டர் இருக்காங்க.
0: வணக்கம் மேடம். ஜெயந்தி மேடம் சொல்லுங்க.
3: சார், எங்க தங்கச்சி பையனுக்கு என்ன சொல்லு, மேல் தாடையில நடுவுல ஃபுல்லா ஒரு 4 பல்லு முளைச்சிருக்கு சார்.
0: என்ன வயசு ஆகுதுங்க அவருக்கு?
3: 24 வயசு ஆகுது சார்.
0: மேல் தடையில் ஒரு எக்ஸ்ட்ராவா இருக்குது, ஒரு 4 பல்லு
3: ஃப்ரெண்ட் பல்ல பின்னாடியே.
0: பின்னாடியே அது வந்து சில நேரத்துல ரொம்ப
3: மாதிரி இருக்குது.
0: ஆமா, அது ரொம்ப ரேரான கண்டிஷன் தான் மேடம் அது. அது வந்து பற்கள் நிறைய வந்து சில நேரத்தில் இந்த சில 6 விரல்லாம் இருக்கு பாத்துருக்கீங்களா, அது மாதிரி சிலவங்களுக்கு வந்து நிறைய பற்கள் வந்து வந்துடும்.
3: நீங்க ஒன்னு இருந்தா பரவாயில்ல, 4-5 பல்லு முளைச்சிட்டே இருக்கு, என்ன பண்றது தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க.
0: அது நீங்க வந்து நீங்க மருத்துவர் அணுகுனீங்கன்னா, இல்ல அரசு மருத்துவமனைக்கு போனாலும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்கணும். அப்படி அந்த ஓபிஜி எக்ஸ்ரேன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதுல எத்தனை பற்கள் இருக்கிறது, எதனால அந்த பற்கள் அவ்வளவு வளருது, இதனால ஏற்பட்ட தாக்கம் என்னவா இருக்கும், எந்தெந்த பற்கள் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். நீங்க சொல்றது இந்த 4 பற்கள் உள்ள வளர்ந்துருக்கிறதுனால அவரால் சரியா பேச முடியாது. நாக்கினுடைய மாற்றங்கள்லாம் இருக்கும், நாக்கு வந்து சரியா நீட்ட முடியாது, அவரால் பேசும்போது அது டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த பற்களை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அகற்றலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும்.
3: ஓகே சார், இன்னொரு டவுட் சார், எங்க பொண்ணுக்கு 30 இயர்ஸ் ஆகுது, ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு கீழ் பல்லு வந்து ஈடு இறங்கிட்டே வருது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்?
0: அதான் ஈர இறங்க அந்த ப்ரஷ்ஷு வந்து ரொம்ப அதிகமான போட்டு அந்த இடத்துல கடினமான ப்ரஷ்ஷை வச்சு பயன்படுத்தினால தான் அந்த ஈர் இறங்கும் மேடம். அதனால இந்த பல் கூச்சம் வரும். அது வந்து கீழ்த்தாடையில் வந்ததுன்னா அந்த ஈஸியாக அந்த பற்கள் விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.
3: என்ன
0: நவீன சிகிச்சை முறையில் அது வந்து அறுவை சிகிச்சை மாதிரி பண்ணி அதை அந்த கம்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம் மேடம். இப்போ அந்த ஃபிளாப் சர்ஜரின்னு சொல்லுவோம், ஃபிளாப் சர்ஜரின்னு ஒரு சர்ஜரி இருக்கு. அது நீங்க வந்து அரசு மருத்துவமனையோ நாடுனீங்கன்னா வேண்டிய உங்களுக்கு அறிவுரை கொடுத்து அது பண்ணிடலாம். அது பண்ணிட்டீங்கன்னா அது சரியா போயிடும் உங்களுக்கு.
3: இறங்கிட்டே வருது அவருக்கும் அந்த பிரண்ட் பல் அந்த ஈர் இறங்குற இது ஒரு கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணுங்க மேடம் இப்பதானே கிளீன் பண்ணிருக்கீங்க
0: ஒரு 6 மாதம் காலம் அந்த அவங்க கொடுத்த அந்த பேஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்தினு வரணும். சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ண சொல்லுங்க, மார்னிங் நைட்டு 2

0: இல்லை மேல் தாடையில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அந்த மெத்தாடிக்கலாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப போட்டு ரஃபாக தேய்ச்சமா அந்த ஈர்கள்லாம் டேமேஜ் ஆகிடும்.
1: ஓகே ஓகே டாக்டர், நிச்சயமாக அவங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப நிதானமாக பதில் சொன்னீங்க. டாக்டர், நம்மளுடைய உணவு பழக்கத்துக்கும் இந்த பல் பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்குது டாக்டர்?
0: உணவு பழக்கம் வந்து பற்கள் வந்து ஒரு முதன்மையான கடமை வந்து நம்ம உணவுப் பொருட்களை நல்லா மென்று சாப்பிட்றது தான் மேடம். அதனால் பழக்கம், உணவு பழக்கம்னா சில நேரத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிட்றது, ஸ்டிக்கி ஃபுட்டு ஒட்டிக்கிற தன்மை பொருட்கள்லாம் பயன்படுத்துகிற போது நம்மளுக்கு வந்து பற் சொத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து இந்த ரொம்ப ஐஸ்கிரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் ஹாட்டு ரெண்டுமே வந்து இந்த பற்களில் வந்து பாதிப்பு ஏற்படும். இதனால் பற்களில் வந்து கூச்சங்கள்லாம் வரும், அந்த எனாமல் வீக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம பொருட்கள் எப்போவுமே உணவுப் பொருட்களை நன்றாக மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிட்டிங்கன்னா வாயில் வந்து ஜீரண பாட்டினுடைய முதல் பகுதி வந்து வாயில் தான் ஆரம்பிக்குது. அதனால் உணவுப் பொருள் நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த சலைவாக கூட மிக்ஸ் ஆகி போகும்போது தான் ஜீரணம் முழுமையாக முடிவடையும்.
1: ஓகே ஓகே டாக்டர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை நம்ம டென்டிஸ்ட்டை மீட் பண்ணோம் டாக்டர்?
0: நாங்கள் சொல்கிறது எங்கள் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் ரெக்கமெண்டேஷன் இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆசனை சொல்லலாம், ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பல் மருத்துவ அணுகி இது மாதிரி வாயில் எதனா மாற்றங்கள் இருக்கா, இல்லை பல் சொத்தையினுடைய ஆரம்ப நிலை இருக்கிறதா, ஈறுகளினுடைய மாற்றங்கள் எதனா தெரியுதா, ஒரு ரெகுலர் செக்அப் பண்ணிக்கிறது வந்து வருடத்துக்கு இரண்டு முறை மேடம். இது மாதிரி சில ஸ்பெஷல் கேஸுக்கு வந்து அவங்க வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கூட வரலாம். சிலவங்களை வந்து நாங்கள் பீரியாடிக் வர சொல்லுவோம், மந்த்லி ஒரு விசிட் கூட வர சொல்லுவோம். அது வந்து கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும் மேடம்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயம், நிறைய சந்தேகங்கள் நீங்கள் பதில் சொன்னீங்க. முக்கியமாக கடைசி கேள்வியா, மக்கள் அவங்களுடைய பற்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அது எவ்வளோ முக்கியம், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு சொல்லுங்க டாக்டர்.
0: பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க மேடம். பல் வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது வந்து இந்த பற்களில் வந்து இந்த புதையுண்ட பற்கள்னு சொல்லுவோம், இந்த விஷ்டம் டூத்து அறிவு பல், அது வந்து கடைசியாக நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற 18-21 வயசு இருக்கிறவங்களுக்குள்ள நிறைய இந்த பற்கள் வந்து புதைந்து இருக்கும். அது வந்து ரொம்ப வலி கொடுக்கும். சில நேரத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த கிராஸாக வளர்ந்துருக்கும், அது நரம்பில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த பற்களில் வந்து நம்ம விஷ்டம் டூத்தை வந்து நாங்கள் அறுவை சிகிச்சை மூலம் அதை அகற்றுவோம். அது ஒரு பண்ணுறோம். அடுத்து வந்து பற்களில் வந்து இர்ரெகுலர் டீத்து, மாலா லைன் டீத்துன்னு சொல்லுவோம். இப்போ நவீன சிகிச்சை முறையில் வந்து ஆர்த்தடான்டிக்ஸ், அந்த டென்டோபிஷியல் ஆர்த்தோபீட்டிக்ஸ்னு ஒரு துறை இருக்குது, அவங்க வந்து அந்த பற்களை வந்து நிலை பண்ணி அதை பழைய மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு பல் வரிசையை கொண்டு வருவாங்க. இப்போ நிறைய அதில் மாற்றங்கள்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அவைலபிள் இருக்குது. இன்வெலி சிலிங், அந்த பற்களில் வந்து உங்களுக்கு அந்த தெரியாது, அந்த போட்ட அந்த கிளிப்புலாம் முன்னே போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அந்த கிளிப்புலாம் இப்போ தெரியாது. இப்போ இருக்கிற இதில் வந்து நம்ம
1: ஓகே
0: மாற்றங்கள். அடுத்தது செராமிக், அடுத்தது வந்து இந்த புதிய மாற்றம் வந்து சிபிசிடின்னு ஒரு கருவி இருக்குது. அது முப்பரிமாணத்தில் நம்ம தாடைகளை நம்ம பார்க்க முடியும். அது வந்து ரொம்ப சிகிச்சைக்கு டயக்னோசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம். வேறு எதனா தாக்கங்கள் இருக்கா, இல்லை பற்கள் வளர்ச்சி, இல்லை தாடை வளர்ச்சி, இல்லை எலும்புல வளர்ச்சி எதனா குறைபாடுகள் இருக்குதான் அந்த சிபிசிடி வச்சு நம்ம பறிய முடியும். இது அரசு மருத்துவமனைகள் பெரும்பாலும் அவைலபிளாக இருக்குது.
1: ஓகே, ஸோ பற்களுக்காக டெக்னாலஜி நிறையவே வளர்ந்துருக்கு.
0: டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி, இப்போது டிஜிட்டல் முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ அந்த துறையில் எல்லா மருத்துவத்துறையில் இந்த பல் மருத்துவத்துறையும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது மேடம்.
1: ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட பேசினதில். நிச்சயமாக இந்த ஒரு மணி நேரம் நேர்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்க. அண்ட் நிச்சயம் நிறைய நேர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் எல்லாருக்குமான பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம். எஃப்எம் ரேடியோ ரெயின்போ நேயர்களுக்கும் அலுவலகத்துக்கும் ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓகே நேர்களே, நான் இந்த வாட்டி பேசல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்காக இன்னொரு செஷன் கண்டிப்பா இருக்கும், அப்போ உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பல் மருத்துவத்துறை தலைவரான ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் இருந்தாங்க. கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல திவ்யா அடுத்து உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்களுக்காக ரன் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், வித்யாசாகருடைய இசையில மாணிக்க விநாயகம் மற்றும் கார்த்திக் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி சென்னையில் இன்று துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை

மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்பட உள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:04 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க கூட விளையாடுறதுக்காக திவ்யாவும் இந்த பக்கம் வந்தாச்சு. எல்லாரும் அதிரடியா காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், கேம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ஒரு பாட்டுடைய நடு வரியே சொல்லுவேன், பாட மாட்டேன், சொல்லிதான் காட்டுவான், பாடின கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, சோ அந்த பாட்டை வச்சு நீங்க அது அந்த பாட்டுடைய முதல் வரி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த பாட்டு என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986000038 அல்லது 2952505544 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எடுத்ததும் விளையாட மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு. நம்ம எல்லாரோட எனர்ஜிக்காகவும் பாட்டு போட்டுற யூத் திரைப்படத்துல இருந்து மணி சர்மாவுடைய இசையில வைரமுத்துடைய வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் அருணி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: நேரம் 4:10 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில தான் ஏதோ இணைஞ்சிருக்கீங்க. இந்த பக்கம் திவ்யா பேசிட்டு இருக்கு, அந்த பக்கம் நேயர்கள் விளையாட ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல் காலர் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: அண்ணா நகர்ல இருந்து மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி ரெடியா?
1: சொல்லுங்க, ஈஸியா கேளுங்கண்ணா.
0: நான் கேக்குறது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஓகே. எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுதே.
1: எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே.
0: என்ன பாட்டு?
1: செந்தல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டு.
0: அதேதான், அதேதான். சூப்பர் சூப்பர் மாலினிதேவி.
1: அதான் பாடி பார்த்தேன்.
0: அருமை அருமை, சூப்பர்.
1: அவதாரம் படம்.

0: அதேதான்
1: இளையராஜா சார்
0: பாத்தீங்களா, ஈஸியா நான் ஈஸியா குடுத்துட்டேன், நீங்க எனக்கு என்ன தர போறீங்க திருப்பி?
1: இப்போ நல்ல பாட்டா போட்டுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா போட்டுருங்க.
0: சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ
1: சார். இளையராஜா சார் சாங்கே போடுங்க, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்ல. அதனால
0: ஓகே போட்டுலாம். நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா, வாழ்க வளத்துடன், செய்வி ஜெயசிவம்.
0: ஜெயசிவம்,
2: பழைய பாட்டு போடுங்கம்மா, பழைய பாட்டு சொல்லுங்கம்மா.
0: பழைய பாட்டா வேணுமா?
2: ஆமாம்மா.
0: ஓகே. தாய் வழி தந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால். ஈஸியா
2: குடுத்துட்டேன்.
0: தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால். அடுத்த படத்தோட பேர்
2: தான்
0: இல்லையே? இல்லையே, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா?
2: நன்றி
0: நன்றி நன்றி.

0: இருக்கம்மா, வாழ்க வளத்துடன் செய்வி ஜெய சிவம்.
1: ஜெய சிவம்
0: பழைய பாட்டு பாடுங்கம்மா. பழைய பாட்டு சொல்லுங்கம்மா.
1: பழைய பாட்டா வேணுமா?
0: ஆமாம்மா.
1: ஓகே. தாய் வழி தந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால். ஈஸியா
0: கொடுத்துட்டேன்.
1: தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால். அடுத்த படத்தோட பேர் தான்
0: தங்கங்கள்.
1: இல்லையே இல்லையே. சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாமா?
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சார் கேள்வி புரிஞ்சுதா? முன்னாடி கேட்ட கேள்வி தெரிஞ்சுதா உங்களுக்கு?
2: நாளை நம்மது.
1: அவ்வளவுதான் சார். சூப்பர், சிறப்பு, நன்றி.
2: ஆனா
1: ஃபர்ஸ்ட் லைன் பாடவே இல்லையே நீங்க. ஃபர்ஸ்ட் படம் பேர் நான் கேட்கல, ஃபர்ஸ்ட் லைன் தான் கேட்டேன். ஹலோ சார், ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. பாத்தீங்களா, ஒரு படம் பேர் மட்டும் கேட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: கலா பேசுறேன்.
1: கலா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம். ஈஸியா போடுங்க.
1: ஈஸியா? எல்லாரும் ஈஸியா ஈஸியா கேட்டா எப்படி அது? உங்களுக்காக ஈஸியா தான் கொண்டு வருவேன் கலா. ஈஸியா, கண்டிப்பா ஈஸியா தான் கொண்டு வருவேன். ஓகே சரி, உங்களுக்கான கேள்வி. புன்னை வனத்தினிலே பேடை குயல் கூவையிலே உன்னுடைய வேதனையே நான் அறிஞ்ச. கலா இருக்கீங்களா? அமைதியா இருக்கு. இது ரொம்ப ஈஸியான பழைய படம் தான். இது ரொம்ப பழைய படம் இல்ல, பட் ஓரளவுக்கு பழைய படம்
3: தான்.
1: இல்லையே இல்லையே. புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனையே.
3: வணக்கம்
1: எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் சார், கேள்வி முன்னாடி கேட்ட கேள்வி தெரிஞ்சதா?
4: என்ன
1: பாட்டு சொல்லுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
1: ஜி ஆர் சரவணன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
5: ஒரு மெடிலா கேளுங்க, இல்ல பழசா கேளுங்க. புதுசு நமக்கு தெரியாது, இப்ப முன்கூட்டியா உங்களுக்கு தகவல்
1: தந்துறேன். ஒரு கிளி தனித்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க, இருவழி சிவந்திருக்க இதன் மட்டும் வெளுத்திருக்க, என்ன பாட்டு? உங்களுக்காக பழைய படத்தையே கொடுத்துட்டேன்.
5: அழகராஜாவின் சீல் சித்ரா பாடியது, வாலி எழுதிய பாடல், அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில்.
1: என்ன எல்லாரும் பயங்கரமா அடி விளையாடுறீங்களே, சூப்பர் சூப்பர், நன்றி சார்.
5: நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: நான் ரதி பாலாஜி பேசுறேன் மேடம்.
1: ரதி பாலாஜி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
6: அந்த பதில் சொல்லிட்டாங்களா?
1: சொல்லிட்டாங்களே, அக்னி நட்சத்திரம் நின்னு கோரி அதனே.
6: அது இல்ல, அது இல்லம்மா, தேவர் மகன்.
1: அது சொல்லிட்டாங்களே, சொல்லிட்டாங்களே,
6: அதுதான் ட்ரை பண்ண.
1: ஓ சரி சரி, ஓகே
6: சரி. எனக்கு சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க.
1: ஈஸியா சொல்லணுமா? சரி, நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது.
6: அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுமாறு ஆணவ சிரிப்பு. ரிச்சாகாரன் படம்.
1: அடடடா, பாத்தீங்களா,
6: பாடுகிறாரு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி.
6: தேங்க்யூமா.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சரி, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா? நான் பேசுவது எனக்கே கேக்குது, ரொம்ப ஈஸியா கேக்குறோம், எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வருவோம். அவதாரம் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான ஒரு பாடல், இளையராஜாவோட இசையில வாலியோடைய வரிகள், இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக.

0: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூர்யகர்.
1: நேரம் 4:22 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு பாட்டோடைய இடைப்பட்ட வரியை சொல்லுவேன். அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்க அந்த பாடலுடைய முதல் வரியை எனக்கு சொல்லணும், அந்த படத்துடைய பெயர் சொல்லணும். அடுத்தடுத்த நேர்கள் என்ன வின் பண்றதுக்காக ரெடியா இருக்கீங்க? அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: கார்த்திக் பேசுமா.
1: கார்த்திக், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? உயிரே உயிரே உணைவிட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி அழகே அழகே உணைவிட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி. தெரியலையா? சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு குடுக்கலாமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி, இந்த பாட்டுக்கு என்ன பாடம் தெரிஞ்சதா?
3: கண் அழகா என் அழகா.
1: அழகு அழகு, நீங்க சொல்றது அழகாதான் இருக்கு. நன்றி
3: நன்றி.
1: ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
4: பழைய பட்டா கொடுங்க மேடம், ஒரு பாட்டு சொல்லிடுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு தானே கொடுக்க முடியும். சரவணன், என்ன சரவணன் இது? சரவணா, இப்படி பண்ணக்கூடாது. வேறொருத்தருக்கு வாய்ப்பு, நிறைய பேர் காத்திருக்காங்கல்ல, கோச்சுப்பாங்கல்ல.
4: பழைய பாடல் மட்டும் கொடுங்க மேடம், சொல்லிட்டு போயிடுறேன்.
1: அடம் பிடிக்கிறீங்களே. சரி, ஓகே, உங்களுக்காக கொடுக்கறேன். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நான் அதிலே ஒரு விதம்.
4: தேவி மகாதன சிஎல்டிஎம் சந்திரராஜன் தொழில்நுட்பம் இருவள்ளுவம் திரைப்படத்திற்காக. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
1: அவ்வளவுதான், சூப்பர், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: மாலையினி. வணக்கம்மா.
1: மாலையினி, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
1: கோபால், உங்களுக்கான பாட்டு பாடலாமா?
5: பழைய பாடம் உங்களுக்கு பாடுக்கலாம். நான் வந்து 57 பிறந்தவமா.
1: ஓகே சார், இருந்தாலும் உங்களுக்கு புது பாடம் தெரியும்ல?
5: என்ன அப்படி ஒண்ணு தெரியாதுமா.
1: சரி, இது கண்டுபிடிக்கலாம் பாருங்க.
5: வாய்ப்பு இருக்க பாக்கலாம்.
1: யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன்.
5: ரஜினி படமா அது?
1: அவ்வளவுதான் சார், என்ன பாட்டுன்னு
5: சொல்லுங்க. அந்த பாட்டு வந்து வெற்றி கொடிக்கட்டு.
1: அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. என்ன படம்?
5: வெற்றி கொடிக்கட்டு. இதுதான்மா படம். அண்ணாமலை
1: இல்லையே?
5: சிவாஜி
1: கணேசன் இருப்பாங்க,
5: அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க. அது என்ன படம்?
1: நல்லா யோசிக்கிறீங்க, நானே சொல்றேன். படையப்பா.
5: படையப்பா,
1: சூப்பர், நன்றி.
5: படையப்பா, வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
1: சந்திரசேகர், ரெடியா?
6: ரெடியா இருக்க மேம்.
1: ஓகே,
6: ஈஸியான கேள்வியெல்லாம் கேக்குறீங்க, எனக்கு ஈஸியா கேக்குறீங்க.
1: அப்படியெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டேன், நினைக்காதீங்க. ஓகே, பொன்னின் நிறம், பிள்ளை மனம், வள்ளல் குணம்.
6: மேம் புது பாட்டு மேம்.
1: இல்ல, இது பழைய பாட்டு.
6: எனக்கு புது பாட்டு கொடுங்க மேம்.
1: பாத்தீங்களா, இப்படி எல்லாம் கேட்டு வாங்கப்படாது. உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் இந்த பாட்டு சொல்றேன், நீங்க கண்டுபிடிப்பீங்க.
6: சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க.
1: பொன்னின் நிறம், பிள்ளை மனம், வள்ளல் குணம். யாரோ?
6: பொன்னின் நிறம், பிள்ளை குணம், வள்ளல் குணம்.
1: அடடடடா, என்ன படம்?
6: பச்சை கிளி முத்துச்சரம், முல்லை கொடியோரம்.
1: எல்லாரும் கண்டுபிடிக்கிறீங்க, நான் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும்னு நினைக்கிறேன்.

0: என்ன படம்னு சொல்லுங்க.
1: உலகம் சுற்றும் வாலிபன்.
0: சூப்பர், நன்றி
1: மேம். பழைய பாட்டு ஈஸியா கொடுத்து என்ன கண்டுபிடிக்க வச்சுட்டீங்க மேம்.
0: ஓகே, இப்ப யாருக்கு டெஸ்ட்னு தெரியல, நான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேனா இல்ல நீங்க எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா எனக்கு புரியல, ஆனா ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கோம்ல. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாமா? வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் அதேதான், தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். பாடிட்டீங்களே, பாடிட்டீங்களே, அந்த பாட்டுடைய முதல் வரிய பாடிடுங்களே. சரி, டியூனை புடிச்சு இன்னொரு நேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்க பாக்கம் டாக்ஸ் பண்ணி சேர்ந்தேன். பூந்தமல்லிஜி போஜராஜன் பேசுறமா? வணக்கம்மா. வணக்கம்.
0: வணக்கம் போஜராஜன் சார், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா?
3: அது பாட்டு ராகம் சொர்க்கம் படம், அது சொர்க்கம்.
0: ஓகே, பாட்டுடைய முதல் வரி
3: வரல, ஞாபகம் வரல.
0: அச்சோ, சரி, வேறொரு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
3: நன்றி,
0: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: ஹலோ, நான் சிறுவாணி வந்து மீரா. அந்த பச்சை கிளி சொல்லிட்டாங்க,
0: சொல்லிட்டாங்களே மீரா,
4: முத்து தரம்.
0: சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்டே, அதுக்கு பதில் தெரிஞ்சதா?
4: இப்ப நான் ட்ரை பண்ணி ரேடியோ,
0: நான் சொல்லட்டுமா வரிய?
4: சொல்லுங்க.
0: பழைய பாட்டே தான். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். அதேதான்,
4: அதேதான்.
0: ஓகே, இல்லையே. படம் பேர் கூட சொல்லிட்டாங்க, சொர்க்கம் படம். ஆமா, சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி. ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, உங்க பேர் சொல்லுங்க.
5: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா,
5: பொன் மகள் வந்தார், ஒரு கோடி தந்தார், பூமேடை தூணும் பெண்ணாக.
0: சூப்பர், சூப்பர் ஹேமா, சூப்பர், நன்றி,
5: நன்றி மேடம்.
0: நேர்களை அப்படி காத்துருங்க, உங்களுக்கான கேள்விகளும் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக இப்போ கஜினி திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில வாலியோடைய வரிகள்ல நக்குல் மற்றும் மாதங்க இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 4:34 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமல் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இஸ் அடுத்தடுத்து நேர்கள் அப்படி வரிசையாக காத்திருக்கீங்க. கேள்வி நான் கேட்குறேன், பதில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டெஸ்ட் என்னவோ எனக்கு மாதிரியும் தெரியுது, ஏன்னா எல்லா கேள்விகளும் ரொம்ப அழகாக ஈஸியாக பதில் சொல்லிட்டீங்க. அந்த வகையில் அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்க. விவிஎஸ் கண்ணன், ரெடியா? ஓகே. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அது நடந்து விட்டால் அப்புறம் இந்த ஏழைகள் வேதனை படம் அட்டார், அவ்வளவுதாங்க. என்ன படம்? ஓகே, தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
1: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேம்மா.
0: ரமா ரவி, ரெடியா?
1: ரெடியா, பழைய பாட்டு கேளுங்கம்மா.
0: பழைய பாட்டா? சரி, ஓகே. நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னாள். அவ்வளவுதான், சூப்பர், நன்றி,
1: தேங்க்யூ.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, அந்த ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம் திவ்யா, கேக்கிட்டா? பத்மாவதிமா
2: கேக்குதுமா, சொல்லுமா.
0: உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்.
2: ஆறு மனமே ஆறு.
0: அதான நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் ஆச்சே.
2: அவ்வளோதாம்மா.
0: என்ன படம்?
2: படம் வந்து ஆண்டவன் கட்டளை.
0: சூப்பர், நன்றி.

0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ. ஓகே, நேர்களை நீங்களும் விளையாடணும் அப்படின்னா 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், கேக்குதா?
1: கேக்குது மேடம்.
0: ஓகே, காதல் என்பது இனிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பங்கொழுந்து. ஓ, நிறையை மட்டும் காதல் பார்க்கும், குறையை மட்டும் கல்யாணம் பார்க்கும், என்ன பாட்டு?
1: வணக்கம்
0: எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? பிரகாஷ், ரெடியா? சலசல சலவன இரட்டை கிழவி, தக தக தகன இரட்டை கிழவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, என்ன பாட்டு? பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்தால் பொருளும் இல்லை.
2: படம் ஜீன்ஸ்.
0: ஓகே,
2: பாட்டு வந்து கண்ணோடு காண்பதெல்லாம்
0: சூப்பர் சார், அடிதூல். நன்றி நன்றி. எல்லாரும் ரொம்ப ஈஸியா விளையாடுறீங்க, இதுக்கு மேல நான் தான் பயங்கரமா யோசிக்கணும் போல. சரி ஓகே, அடுத்ததா உங்களுக்காக தசவதாரம் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டு நிச்சயமா எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு கேட்டுட்டு அடுத்து தொடர்ந்து விளையாடலாம்.

0: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சத சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
1: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
0: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
1: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
0: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
1: காய்கறிகளும் பழங்களும்.
0: சாப்பிட கூடாதது
1: ஜங்க் ஃபுட்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும்.
0: செய்ய வேண்டியது
1: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
0: செய்ய கூடாதது
1: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
0: வலிமைக்கு
1: உணவு,
0: அமைதிக்கு
1: இசை,
0: கோபம் வந்தா
1: மெடிடேஷன்,
0: சோகமானா
1: புத்தகம்டா.
0: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
1: போலராய்ட்.
0: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 4:45 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில தான் நினைஞ்சிருக்கீங்க. எஸ், அடுத்தடுத்து உங்களுக்காக அட்டகாசமான பாடல்களும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம விளையாட்டும் விளையாடிட்டு இருக்கோம்ல. என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு பாட்டோட இடைப்பட்ட வரியே சொல்லுவேன். அது என்ன பாடல், என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். எஸ், வணக்கம். யார் எங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் மேடம்.
3: புஷ்பலதா, ரெடியா? உலகம் எங்கும் உன்னை மிஞ்ச யாரு, உன்னை பெற்றெடுத்து பெருமை கொள்வது நாடு. ரொம்ப ஈஸியா கொடுத்திருக்காரு புஷ்பலதா.
4: ஒரு முறை சொல்லுங்க.
3: உலகம் எங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றெடுத்து பெருமை கொள்வது நாடு. நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: கும்பகோணம்.

0: மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன்,
0: சொல்லுங்க மேடம்.
1: சரி, அந்த பாட்டுக்கு என்ன பாடல் தெரிஞ்சதா? உலகம் எங்கும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றெடுத்து பெருமை கொள்த நாடு. உலகம் எங்கும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றெடுத்து பெருமை கொள்கிறது நாடு. ரொம்ப ஈஸியான பாட்டு. க்ளூ குடுக்கிற பாட்டுனா ரொம்ப ரீசெண்டா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துலாமா? நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க சார். உங்க பேர் சொல்லுங்க.
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
1: செந்தில் கண்ணன், அது என்ன பாட்டுன்னு
2: தெரிஞ்சதா? அது வந்து அந்த புரியல கேட்க வைக்கலாம், இப்ப டைம் முடிக்கிறதே பிஸியா இருந்தேன்.
1: சரி, ஓகே, என்ன வரீங்க சொல்லுங்க.
2: நல்லா இருந்து, ஈஸியா இருந்துச்சு.
1: ஈஸியா இருந்துச்சா? இந்த பாட்டு ஈஸி தான்.
2: அந்த பாட்டுலாம் சொல்லுங்க பாப்போம்.
1: உலகம் எங்கும் உன்னை மிஞ்சிட யாரு, உன்னை பெற்றெடுத்து பெருமை கொள்கிறது நாடு.
2: வேற பாட்டு சொல்லுங்க. விஜய் பாட்டா மேடம்?
1: விஜய் பாட்டு இல்லையே. இப்போ
2: என்ன
1: பாட்டு கேட்டோம் போல?
2: ஆமா,
1: தசவதாரம் படத்துல இருந்து கேட்டோம்ல, அதுல இருந்து வர அதே பாட்டு தான்
2: கேட்டேன் நானு.
1: சரி, ஓகே, நன்றி சார், நன்றி.
2: சரி மேடம்.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: திண்டுக்கல் மாவட்டம் திருமணில இருந்து ராஜா பேசுறேன் மேடம்.
1: ராஜா ரெடியா? ஓகே. கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, ஆசை கனவில் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை. என்னங்க பாட்டு சொன்ன, அடுத்த நிமிஷமே கட் பண்ணிட்டேன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
4: அடையாள மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரெடியா?
4: ஒரு பழைய பாட்டை சொல்லுங்க மேடம். பழைய ஆளு, நாங்க 60 வயசு ஆயிட்டு
1: வச்சு.
4: பாட்டு எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு சூப்பரா சொல்லுவோம்.
1: சரி, இந்த பாட்டு சொல்லுங்க. கண்ணை தொட்டு பெண்ணை தொட்டு, சாரி, கண்ணை தொட்டு நெஞ்சை தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை, ஆசை கனவில் யாரோ பாட காற்றில் வந்தது ஓசை. நீங்க இப்ப யார் பேர் சொன்னீங்களோ
4: அவர்தான்.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேரு ஊர்ல இருந்து வள்ளி பேசுங்க மேடம்.
1: வள்ளி, அது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சதா?
5: தெரிஞ்சது மேடம்,
1: சொல்லுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
6: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க சார். உங்க பேர் சொல்லுங்க.
6: ரங்கராஜன் மேடம்.
1: ரங்கராஜன், கேக்கலாமா?
6: பழைய பாட்டு கேளுங்க.
1: பழைய பாட்டை கேக்கணுமா? ஓகே, சரி. நிழல் போல நானும் நடை போட நீயும், நிழல் போல நானும் நடை போட நீயும், தொடர்கின்ற சொந்தம் நெடுந்தூர பந்தம். கொஞ்சம் யோசிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம்.
6: ஓகே மேடம், அடுத்து நெக்ஸ்ட் படிங்க.
1: சரி, நன்றி சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
7: பூவே செம்பூவே உன் வாசம் வரும்.
1: பதில சொல்லிட்டு தான் பேரை சொல்லுவேன்னு இருக்கீங்களா? உங்க பேரு
7: மகேந்திரன்.
1: மகேந்திரன், நன்றி மகேந்திரன். எங்க இருந்து கால் பண்றீங்க?
7: திருவாரூர் மாவட்டம், பூந்தோட்டம், சத்ரபுரி.
1: ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மகேந்திரன். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
8: ஹலோ, நான் ஹிந்தில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயா ரெடியா?
8: சொல்லுங்க மேம், தெரிஞ்சா சொல்றேன்.
1: கண்டிப்பா நீங்க சொல்வீங்க. என் பிள்ளை 8 வைத்த நடையை போல் எந்த இலக்கணமும் கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல் 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. என்ன பாட்டு விஜயா?
8: முன்னாடி
1: இருக்கிற பாட்டெல்லாம் தெரியும், நம்ம பாட்டு
8: வரும்போதுதான் தெரியும்.
1: நன்றி விஜயா, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
9: அன்பான சார், அன்பான சார், அன்பு வணக்கம். மதுரையில இருந்து

0: ஆண்டனி.
1: அது என்ன பாட்டுன்னு
0: தெரிஞ்சதா? இமயமலையே பிடிச்சது மாதிரி இருக்குது.
1: ஓகே ஆண்டனி, ரொம்ப சந்தோஷம்.
0: ஜஸ்ட் சின்ன ரிக்வெஸ்ட், கண்டிப்பா அதாவது ஓல்டு சாங் வந்து கேளுங்களேன், லிரிக்ஸ் ஓல்டு லிரிக்ஸ் கேளுங்க.
1: இந்த பாட்டை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் ரொம்ப ஆவலா இருந்தேனே.
0: முயற்சி பண்றேனே, கொஞ்சம் பாருங்களேன், ஓல்டு சாங் கொடுங்க பிளீஸ். நாங்களுக்கு எல்லாம் வயசாயிருச்சு, யங்ஸ்டர்ஸ்.
1: ஆனா உங்க குரலை பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த பாட்டு தெரியலையா? என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல் எந்த இலக்கணமும் இல்லையா?
0: கொஞ்சம் முயற்சி பண்றேன், வேற வரியில கொடுங்களேன்.
1: சரி ஓகே, உங்களுக்கான ஒரு வரியை கொடுக்கின்றேன். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன்.
0: ஒரு தவறு செய்தால் அதை தேவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், நானானையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்.
1: சூப்பர்.
0: உயிர் உள்ளவரே என்றும் பிரிவதுக்கு அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
1: அவர்
0: கண்ணீர் கடலிலே. நன்றி, தேங்க்யூ.
1: இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டுட்டேன். உங்க பாட்டுக்காக, உங்க ரெக்வஸ்டுக்காக மறுபடியும் நான் கேக்குறேன். நன்றி.
2: என்
1: பிள்ளை எட்டு வைத்த நடையை போல் எந்த இலக்கணமும் கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல் 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். கடைசியா இது என்ன பாட்டு சொல்லிடு திவ்யானா? சொல்றேன், அபியும் நானும் திரைப்படத்துல இருந்து வாவா என் தேவதை. அந்த பாட்டை தான் நான் ரொம்ப அழகா உங்களுக்கு தெரியாத மாதிரி ட்விஸ்ட் வச்சு அந்த பாட்டுடைய வரியை சொன்னேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு அழகான நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். எப்போ ஹாப்பியா சந்தோஷமா வாழ்க்கைய ரசிச்சு இருப்பது ஒரு லைஃப் தானே? ஸோ நிதானமா ஹாப்பியா எப்படி ஆளுங்க, எதுவா இருந்தாலும் கடந்து போகும், பாத்துக்கலாம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த ஆர்ஜேவும் உங்களுக்காக அதிரடியா காத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆர்ஜே தான் காத்திருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா காஞ்சனா திரைப்படத்திலிருந்து எஸ் தமனுடைய இசையில விவேகாடுய வரிகள்ல சுஜித் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகத்தில் அனைத்து தரப்பினரின் முன்னேற்றம் இன்றியமையாதது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு வரும் 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும்.

என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அரிஹரன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய், ஹலோ, வணக்கம். நேரம் 5:03 நிமிடம் ஆயாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறது. நான் உங்கள் அன்பு தோழி மீனா. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில குறிப்பா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட குழந்தை பருவம் அப்படின்னாலே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அது அழகான விஷயங்களா இருந்தாலும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் ட்ராமேட்டைஸ்டா இருந்திருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரதுக்கு நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் நம்ம இந்த சிப்ளிங்ஸோட இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது அந்த நாட்களையே வந்து அழகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நேரத்துல நம்மள அறியாமலே வந்து, நீ சின்ன வயசுல என்ன பண்ண தெரியுமா, 3 வயசா இருக்கிறப்ப என்ன பண்ண தெரியுமா, நீ பிறந்த 6 மாசம் கூட ஆகல, நீ அப்ப என்ன பண்ண தெரியுமா, 7 மாசம் இருக்கிறப்ப என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மள அப்பா அம்மாவோ பாட்டி தாத்தாக்களோ இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பெரியம்மா சித்தி மாமா இப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லிதான் நான் அப்படியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்திருக்கும். அப்படி உங்களுடைய லைஃப்ல நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது பண்ண சில குறும்புகள் இருக்கும், அதை இன்னும் சொல்லி சிரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-2055-54. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் நேயர்களும் நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கால் பண்ணுறோமினா லைன் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஃபீல் பண்ண வேணாம். சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செய்யலாம். உங்கள்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பல அழகான பாடல்களும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, முதல் நேரே வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் முதல் பாடல் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்ற நோக்கத்தோட சிறைச்சாலை திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைத்திருங்கள், இது FM Rainbow 101.4.

அப்படியா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருந்திருக்கும். அப்படி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது பண்ண சில குறும்புகள் இருக்கும், அதை இன்னும் சொல்லி சிரிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-3 மற்றும் 295-2055-54. அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் நேயர்களும் நிறைய பேர் காத்துக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கால் பண்ணுறோமினா லைன் கிடைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னா ஃபீல் பண்ண வேணாம். சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழே உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு செய்யலாம். உங்கள்கிட்டருந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட பல அழகான பாடல்களும் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சியின் முதல் நேயர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, முதல் நேரே வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் முதல் பாடல் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்ற நோக்கத்தோட சிறைச்சாலை திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைத்திருங்கள், இது FM Rainbow 101.4.

0: அனுப்பிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களே முதல் பாடலை அசத்தல் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம். ஹலோ.
1: ஹலோ
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: காற்று மண்டலத்தை கல்கண்டு மக்கம் சென்னை ரெயின்போ எஃப்எம்ஐயும் ரெயின்போ மேடையும் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே மீனாவை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். சொல்லுங்க.
1: அதாவது சின்ன பிள்ளையில சைக்கிள் பழகும் போது சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு பழகி

0: அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே மீனாவை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கேன், சொல்லுங்க.
0: அதாவது சின்ன பிள்ளையில சைக்கிள் பழகும் போது, சைக்கிள் எடுத்து ஓட்டிக்கிட்டு பழகி ஓட்டிக்கிட்டு போகும்போது, எயித்தாப்புல எங்க வீட்டை வேலை செய்யற அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு தண்ணி கொண்டுட்டு போனாங்க பானையில தலையில. அவங்க மேல மோதி கீழே விழுந்து உடஞ்சி, பானை உடஞ்சி தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க வீட்டுல வந்து சொல்ல, எங்க வீட்டுல எங்க அப்பா நாலு அடி போட்டு அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. அந்த காசை புத்தி கொள்முதல் பத்தம் எழுதிக்க அப்படின்னாங்க. புத்தி கத்துக்கிட்டதா காசு செலவு எழுதிக்கடா அப்படின்னாங்க.
1: சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. ரொம்ப அழகாக நிறைய நேர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தொலைபேசி எண்கள் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இடம்பெறும் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-338 மற்றும் 295-2055-54 நம்பருக்கு கால் பண்ணலாம். அது மட்டுமல்லாமல் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்றத முகநூல் பக்கத்துலையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும், நீங்கள் சின்ன வயசில் பண்ண சில குறும்புகள் இருக்கும் அதை நம்மளோட ஷேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் மெசேஜ் மூலமாக வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. முதல் பாட்டே ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இல்லையா? அந்த வகையில் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கொடியிலே மல்லிகைப்பூ அப்படின்ற ஒரு சூப்பரான சாங் கேட்டேனே திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. திஸ் இஸ் ஆர்ஜி மீனா.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: தொடர்ந்து ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கற்பாடியில் இருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. லாங் டைம் நோ சி. என்ன மேம்?
2: ஆமா கண்டிப்பா, உங்க எல்லாம் பாக்கிறதுக்கு வந்தாச்சு. மறுபடியும் சொல்லுங்க.
3: அதுதான் மேம், சின்ன வயசுல பண்ண சேட்டைகள் அப்படியே மேம்.
2: சின்ன வயசுல நீங்க பண்ண குறும்பு இருக்கும், அதனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காரு. மத்தவங்க சொல்லுவாங்க, நீ இத்தனை வயசுல அப்படி பண்ணல.
3: கரெக்ட். அப்ப என்னன்னா, சின்ன வயசுல நான் வந்து அம்மா அப்பா வந்து படுத்துட்டு இருக்கும் போது நான் வந்து என்ன செய்வேன்னா, அவங்களுக்கு தெரியாத வெளியில ஓடி போயிடுவேனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுக்கு. எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல அவங்களை என்ன பண்ணிடுவேன்னா, நான் கதவை வச்சு தாப்பா போட்டுட்டு போயிடுவேனா. ஒரு வாட்டி அது மாதிரிதான், என்ன அம்மா அப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் கதவை வச்சு தாப்பா போட்டுட்டு போயிட்டேனா. அப்புறமா கதவை தட்டுறாங்களாம் தட்டுற போர்ஸுக்கு கதவை தானாவே திறந்து விழுந்துருச்சா சரியா தாப்பா போடாம. எனக்கு இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது சுத்தமா ஞாபகம் இல்ல. எங்கய்யா நம்ம அம்மா அப்பாவை தாப்பா போட்டுட்டா போனோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயா விளையாடினு அந்த குருவை நான் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறமா பாட்டி சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவேன்னா நான் கோவிலுக்கு போவேன், கோவிலுக்கு போகும்போது அங்க கீரை இருக்கும், கீரை வாங்குவ, கீரைய வாங்கி நீ தலையில என் தலையில வச்சு கீரை விரு பாட்டி, கீரை விரு கீரை விருன்னு சொல்லுவேனா. அந்த குறும்பெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நீ சின்ன வயசுல 1 வயசு இருக்கும்போது 2 வயசு இருக்கும்போது அதெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்னாங்க. உண்மையாலுமே வா அப்படின்ட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஈகரா இருந்தது. ஹைலைட் என்னன்னா, அவங்க அடிச்ச போர்ஸ்ல கதை தானே திறந்துக்கிற அளவுக்கு நான் அழகா

0: அப்படியோ தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்களே, அது வரையும் சந்தோஷம்.
1: ஐயோ நான் வேற போயிட்டேன் பாவம், உங்க ரெண்டு பேரும் இப்ப நினைச்சா கூட கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா,
0: தேங்க்யூப்பா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ
1: தேங்க்யூ.
0: அடுத்த நேர்களை வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தாமல்பட்டியில இருந்து தல வெங்கட் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க?
0: சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
2: நான் வந்து மேடம், எங்க அப்பா வந்து ட்ரெய்லர் கிடைச்சிருந்தாரு, அதுல இந்த கேசட்ல ரெக்கார்டிங் பண்ற மாதிரி பட்டன் இருக்கும் பாருங்க மேடம். அப்பலாம்
0: ஓகே,
2: அதுல நான் என்ன பண்ணேன் தெரியாம மேடம், அந்த கேசட் போட்டு ரெக்கார்டிங் போட்டு விட்டேன் மேடம். இது எங்க அப்பா கடையில பேசினதெல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு மேடம். அதுல
0: அது எப்பதான் கண்டுபிடிச்சீங்க?
2: இல்ல இல்ல, அது அப்பாவே கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறமா வேற நாள் பாட்டு போனவங்க பார்த்தா என்னடா நாம பேசுறதுலாம் ரெக்கார்டிங்கா ஓடி நிற்குது, மிஷின் சவுண்ட் எல்லாம் கேக்குது, அது யார் பண்ண வேலையாது சொல்லிட்டு அவர்பா என்ன பிடிச்சி கேட்டாரு மேடம். நான் தான் பா தெரியாம ரெக்கார்டிங் பண்ணிடும்பா அப்படின்னு சொன்ன
0: மேடம். சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ
2: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேரம் வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், திவ்யாவா?
0: மீனா, மீனா பேசுறேன், சொல்லுங்க.
3: மீனா வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்தசாமி.
0: எப்படி இருக்கீங்க கந்தசாமி சார்?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க
3: என்ன கேம்ஸ் சொல்லுங்க.
0: கேம்ஸ்ல இல்ல, நீங்க சின்ன வயசுல ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிருப்பீங்க, அது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காது, நம்ம அறியாத வயசுல பண்ணிருப்போம். நம்மளோட சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களும் அப்பா அம்மாவும் சொல்லிருப்பாங்க, நீ 4 வயசுலயே இப்படி பண்ணடா, 6 மாசத்துலயே இப்படி பண்ணடா அப்படின்னு.
3: என்ன சின்ன வயசுல ஸ்கூல் போகல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரெட்டை பெண் போட்டு
0: வருவான்,
3: அதை பிடிச்சி இழுத்துட்டு நான் ஒண்ணு மாதிரி
0: உட்காந்துருப்பேன்,
3: அதை பார்த்து குறும் பண்ணு சொல்லி நடப்பாங்க.
0: சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சார்.
0: ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
4: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி
0: பேசுகிறேன்.
4: சிறு வயதில் நீங்கள் குடும்பத்தினத்தால் இன்றும் சிரிப்பலை ஏற்படுத்தும் நிகழ்வு எதுன்னு
0: கேக்குறீங்க?
4: எனக்கு எல்லாம் மாட்டு வண்டி இருக்குங்க, மாட்டு வண்டி. மாட்டு வண்டியில வந்து மாட்டு வண்டிக்கு மாட்டுக்கு வந்து சலம் கட்டு வந்தீங்களா? சலம் கட்டுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், நைட்டு வந்துருவாருங்க. நாங்க என்ன பண்ண, மாட்டை வந்து வீடு பக்கம் பக்கத்துல தொட்டின்னு சொல்லுவா, அதாவது மாடு கட்டுறக்கு ஒரு இடம் வச்சிருக்கீங்க, பக்கம் பக்கம் கொஞ்சம் விகிதாச்சு அதிகமா இருக்கு, தூரமா இருக்கு. நாங்க என்ன பண்றீங்களா, மாட்டுக்கு வந்து மாட்டை அங்க கட்டிட்டு வந்து ஒருத்தர் அது ரெண்டாளா வருவாரு, ரெண்டாளா வருவாரு, வேற வேற இதுக்கு அப்ப வந்து அங்க அங்க இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றீங்களா, வேற இந்த ஆட்டுக்கு ஆடுற திருவிழாக்கு ஆடுற சலங்கை வச்சிருப்போம், அதை எடுத்து இவர் கட்டி விட்டுருவோம் காலில். இவர் ஜல்சன் வந்துருப்பார், ஜல்சன் சத்தம் கேட்குமா, மாடு அங்க அங்க இங்க இருக்குங்க, அந்த தொட்டியில இருக்குங்க, பட்டியில பட்டியே தொட்டி இருக்கு. இவர் வந்துட்டு இருப்பார் சலங்கை, இவர் கட்டி விட்டுருவோம் காலில், புரியுதுங்களா? மாடு அங்க இருக்கு, புதுசா ஆடுறதுக்கு சலங்கு வச்சிருப்போம் திருவிழா காடுறதுக்கு, அதை இவரு போய் காலில் கட்டி விட்டுருவா. இவர் தலித்தன்னு வருவார், அவங்க வீட்டுக்காரம்ப வந்து ஓ நம்ம வீட்டுக்காரர் வந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாட்டோட வரான்னு சொல்லி வந்துவா. இவர் மாட்டோட மாட்டை காடம் எங்கேயே மாட்டை காடுனா இவர் மேலங்கிலே முடிப்பாருங்க, அப்ப சிரிப்பா இருக்குங்க, புரியுதுங்களா?
0: நினைச்சு நீங்க மனுஷன் காலில சலங்கை கட்டி விட்டுருக்கீங்க,
4: எங்கேயே மாட்டை காணும் வாரு, இவர் மாடு வந்துருச்சு நினைச்சுப்பாங்க, என்ன மாட்டை புடிச்சு கட்டுவாங்களே, இவரு வருவாரு மாட்டுக்கு மூட, இவரு வருவாரு.
0: சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங், தேங்க்யூ.
4: பை பண்ணி சென்ட் பண்ணுறீங்க.
0: நிறைய அழகான சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசுல நிறைய குறும்புத்தனங்கள் பண்ணியிருப்போம், அந்த குறும்புத்தனத்துல சில விஷயங்கள் மறக்க முடியாத நீங்காத நினைவுகளும் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். அப்படி உங்க லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய சில குறும்புத்தனங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காக ஒரு ஆப்ஷனும் இருக்கு, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துலயும் நீங்க பதிவிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதை தொடர்ந்து நிறைய பாடல்களும் கேட்க காத்துக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆட்டோ ராஜா திரைப்படத்தில் இருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல், சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது என்ற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
5: சங்கத்தில் பாடாத கவிதை அங்க

0: என் கைகளே, சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை,
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: मोदी हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

101.4 இங்க எல்லாமே சமதூளு. மாலை வணக்கம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி சிறப்பாக உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்களும் இந்த

மாலை வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசில் நைனாமலை மேல் கோயிலில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்றத வந்து நைனாங்கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. அது அந்த நினைவலைகள்லாம் வந்து சிறகடிக்கிறது மனசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோம சுந்தர பிரபு அவர்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது தூங்கிடுவேன், அதை என் அம்மா சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. இது நடந்து 48 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் அவர்கள் பொன்மாலை பொழுது வணக்கம் ரெயின்போ நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் வந்து குழந்தை பருவ குறும்புகள் குதூகலமான தாய் சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கு. தற்போதில் வந்து நினைவில் எதுவும் சொல்லலை, சொல்கிறதுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுரேஷ் பாபு அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு ஈவன் பாவலர் சுரேஷ் பாபு 52 மெசேஜ் பண்ணியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் மெசேஜை தொடர்ந்து ரேவதி ராஜன் பாபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவர்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவர்கள் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் போன பாட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. சண்முக சுந்தரம் அவர்கள்

0: அடுத்த நேயர்கள் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன், சொல்லுங்கம்மா.
1: அதாவது அதிகமான சேட்டை சின்ன பிள்ளையில, இந்த ஏதோ வீட்டுல அவங்க அதட்டிகிட்டே இருப்பாரு ஒரு ஐயா. அப்ப என்ன செய்வேன், அவங்க கொள்ளப்பாரமா போய் என்ன செய்வேன்னா, பூ கொள்ள பூத்திருக்கோம், டிசம்பர் இந்த கனகாமரம் எல்லாம் அவங்க செடி வச்சிருக்காங்க, அத பூராமே பிச்சு போட்டுட்டு வந்துருவேன். நான் செடிகளை
0: பிச்சு எடுத்துட்டு கூட வர மாட்டேங்க, பிச்சு கீழே போட்டுருவீங்க.
1: ஆமா, பூக்களை இல்ல, செடியில பூரா அவர் மேல இருக்கிற கோவத்துல பிச்சு போட்டுருவேண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அது விளையாடுறோம் சொல்லிட்டு பிள்ளைய பூராமே சேர்த்துக்கிட்டு எங்கிட்ட கூட அப்படி வீட்டுக்கு வீடு தெரியறது, சாப்பிட கூட வர்றது கிடையாது. குச்சி வச்சுக்கிட்டு எங்க அப்பா தான் வருவாரு, எங்க அம்மா அடிக்கவே மாட்டாங்க. ஆனா அது உள்ள வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பு எங்க இருக்கோ அதை பூராமே ஒரு டப்பா விளையாடு அழுத்திக்கிட்டு ஓடிடுறது. அது பூரா சிந்தி கிடக்குமா, கொஞ்ச நேரம் செஞ்சு சாப்பிட வரும்போது எங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஏமா நீ அரிசி பூரா சிந்தி கிடந்துச்சு எடுத்துட்டு போனியா அப்படின்னா, இல்லவே இல்லை சொல்லிருவானா, போய் சொல்லிருவானா. அதோட அந்த கூட்டாஞ்சோர் ஆக்குறது, போய் ஒரு மரம் இருக்கும், பூசணி மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே கூத்து கூட்டாஞ்சோர் ஆக்கி எல்லாரும் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் பல விதமான சுட்டிகள்லாம் நிறைய பண்ணிருக்கோங்க அம்மா. அதை எங்க அம்மா கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரி சேட்டை பண்ணுவேன், பூக்களையும் செடிகளையும் பிச்சு போடுவேன் கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ எல்லாம் அதை பிச்சு பிடிக்கிற நினைவு இல்லைங்கம்மா, பிடிக்கிற கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா.
0: சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்மா. தேங்க்யூ.
1: நன்றிங்க, நன்றி.
0: அவங்க சொல்றப்பவே வந்து நம்ம என்ன இவ்வளவு அட்டகாசம் பண்ணக்கூடிய ஒரு குழந்தையா இருந்திருக்கோமா அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி நாமளும் சின்ன வயசுல நிறைய குறும்புத்தனங்கள் வந்து பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த சிரிப்பு எங்க போச்சு, அந்த குழந்தைத்தனம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது கண்டிப்பா அது நமக்குள்ளறியதான் இருக்கும், சில சூழ்நிலைகளாலும் சில மனிதர்களினாலும் சில சந்தர்ப்பங்களாலும் வேணா அது மறைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தட்டி தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கான சந்தோஷம் எங்க இருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிங்க. சில நேரங்கள்ல அது அன்பாலதான் இருக்கணும்ன்றது கிடையாது, மௌனங்களால கூட உங்களோட சந்தோஷங்களை நீங்க திருப்பி எடுக்க முடியும் அப்படின்றத நோட்டோட நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. உதயகீதம் திரைப்படத்திலிருந்து கேட்டு நிதிருங்கள். இது FM Rainbow 101.4. திஸ் இஸ் ஆர்ஜே மீனா.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.9 இங்க எல்லாம் இதுவும்
1: என்னமா இது இந்த மாதிரி ஆணின்னு புரிஞ்சு வச்சுங்கன்னு உண்டா என்ன மாவட்டன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் தாங்கி அந்த ஆணி அப்புறம் சூரி அப்புறம் நாங்க வண்டியில ஜாலியா பொங்கலோ பொங்கலோ பொங்கலோட கட்டணும்.
0: சூப்பர்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. எத்தனை பேரோட உயிரோட விளையாட்டு நம்ம அம்மா வந்து எவ்வளவு கேஷுவலா வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஆணியை கையில பிடிக்க வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி. அடுத்த நேயர்களே வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: 4 வயசா இருக்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அது என்ன பழக்கம்னாக்கா, ரோட்ல வந்து கிராமத்துல இருந்ததுனால இருக்க அந்த அறிவு எனக்கு இல்ல ரொம்ப. அதுல என்ன செய்வேன்னாக்கா, சின்ன பிள்ளை தினமா கல் எடுத்து பசுவோட லாரியா போனாக்கா அது மேல தூக்கி எறிவேன். தூக்கி எறிஞ்சனாக்கா அப்ப சில பசு ஒண்ணு தெரியாம போயிடும். ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, நிப்பாட்டிட்டாங்க வண்டிய. ஜீப்பு ஜீப்பு போனிச்சு பாருங்க, அது மேல கல்ல வைக்க விட்டாச்சான். அதுல வந்து யாரோ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினோட நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒளிஞ்சுக்கிட்ட உடனே இன்னொருத்த பக்கத்துல நான்

0: பாருங்க, அவனை பிடிச்சிட்டாங்க, நீ தாண்டா கல்லெடுத்து அடிக்க அப்படின்னு. இல்லைங்க நான் அடிக்கலாங்க, நான் அடிக்கலாங்க அப்படின்னு சொன்னான். அப்புறமா வந்து அப்புறம் எங்க சித்தப்பா வந்து அவன் அடிக்கல, அந்த பையன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அழைச்சிட்டு வந்து என்ன அழைச்சிட்டு வந்து தெருவில் அழைச்சிட்டு வந்து எங்க சித்தப்பா அடிச்சாரு பாருங்க, ஏமாதி வாங்கினு. அந்த மாதிரி நிறைய சின்ன வயசுல வந்து இந்த கத்து கத்து கத்துவான், 3 வயசா இருக்கும் போதெல்லாம் அது எங்க பாட்டியை வந்து பாலை ஆத்துவாங்கன்னா எங்க தாத்தா தூக்கி வச்சுட்டு அப்படியே அலையுவாங்களாம். அந்த பாலை கொண்டாந்து அந்த பாட்டில ஊத்தி லப்பரை போட்டு கொண்டு வந்து வாயில வச்சாதான் நாங்க சத்தம் போடாம இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லாரும். உங்க நீ பண்ண அநியாயம் ரொம்பண்டா ஏ அப்பா அப்படிம்பாங்க எங்க பாட்டி.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் சார், தேங்க்யூ.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்த நேரம் வணக்கம்.
2: மாலை இனி வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலம் மேனாவா?
1: ம், சொல்லுங்க சார்.
2: ஹரிஜே, நான் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணுவேன், எங்க வீடு பெரிய குடும்பமா, என்ன பண்ணுவாங்க, பூரி சுட்டு வச்சிருவாங்க வீட்டுல, பெருசா பானல்ல போட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ ஆகிற மாதிரி பூரி சுட்டு வச்சிருவேன். யாரு இதுல நான் எடுத்துடுவேன், எடுத்து எடுத்து போய் திருடுவேன். திருடப்பட பார்த்தா என்னடா பூரி கம்மியாக்குதுன்னு கேட்பாங்க. என்னடா இவ்வளவு பூரி கம்மியாக்குதுன்னு நான் என் இஷ்டத்துக்கு எடுத்துடுவேன். யாரும் யாரும் வீடு சமையல் ரூம் தனியா இருக்கு, எல்லாம் பெரிய குடும்பம். அப்புறம் பார்த்தா இது பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு எங்க தம்பி சாப்பிடும் போது வெளியே உட்காந்து சாப்பிடும் போது பாத்தீங்களா, மண் எடுத்து போட்டுருவோம் சாம்பார் குழம்புல, சாம்பார் இருக்கு இல்லையா, அப்ப சாப்பிடும் போது மண்ணு
1: போட்டுருவேன்.
2: எரடா திடீர் மண்ணு இல்ல, மண்ணு இல்லடா, அது மடையாது உப்புடா, உப்பு அப்பு வந்து மண்ணு மாதிரி உங்களுக்கு தெரியுதுறானுவோம். அப்பதான் எங்க அம்மா இப்போ 10-15 வருஷத்துக்கு சொன்னாங்க, இதெல்லாம் நீ செஞ்சுடா, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தனை செஞ்சுன்னு சொல்லுவாங்க அம்மா.
1: சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: வாய்ப்புக்கு நன்றிமா,
1: நன்றி. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நேர்கள் பகிர்ந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்றத செக்மெண்ட்டுக்கும் நம்ம போயாகணும் இல்லையா. சோஃபார் நிறைய அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஒரு பாடலாகவும் இருக்கலாம், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் முதன்மையான பாடலாகவுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவர்களோட இசையில் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்ற பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: Rainbow F பூத்தியொன்று புள்ளினாலு இங்கு எல்லாமே சமதூளு.
1: 5:54 நிமிடம் ஆயாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் யார் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க சார்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்,
1: சொல்லுங்க.
2: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தோப்பு சேரி கே சிவசுப்பிரமணியன்.
1: சொல்லுங்க சார், நீங்க சின்ன வயசுல செய்த குறும்பு?
2: நான் சின்ன வயசுல ஏறலாம் குறும்பு செஞ்சிருக்கேன் மேடம். பக்கம் பக்கத்துல ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அப்ப என்ன செய்வாங்க, பாட்டி சொல்லுவாங்க, அவங்க பின்னாலே கிளம்பி நான் ஸ்கூலுக்கு
1: போயிடுவானா,
2: அவங்க புதுசா மட்டும் அவங்க பேக் எல்லாம் பிடிங்கிட்டு எல்லாம் குடும்பங்கள் பண்ணுவாங்க. சிறு
1: வயசு
2: சொல்லுவாங்க
1: கல்வி மேல அவ்வளவு ஆசை.
2: ஆமா, அது மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் வந்தாலும் அவங்களோட போய் உட்காந்துட்டு அவங்க அரைச்சி அந்த வீட்டுல விட்டுட்டு போன அனுபவம்லாம் சொல்லுவாங்க. எங்க
1: பாட்டி Thank you, sir. Thank you for calling. Thank you. சொடந்த இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கால் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிட்ட, மெசேஜ் மூலியமாக ஷேர் பண்ணிக்கிட்ட அனைத்து நேயர்களுக்குமே வந்து நன்றி சொல்லிக்கலாம். ஸோ சந்தோஷம் அப்படின்றது நம்ம எல்லோட வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண போகிறதும் நாம் மட்டும்தான். சில நேரங்களில் சில நபர் மேலே நம்ம அளவு கடந்த அன்பு மரியாதை அப்படி நிறைய விஷயங்கள் வச்சுருப்போம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவங்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம் ஏற்படும் பொழுது சில வார்த்தைகளை விடக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமைதியாக கடந்து போகணும். ஏன்னா அந்த நபர் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதை போகுதோ இல்லையோ, அது நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய மரியாதையை குறைக்கிறதுக்கான ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷம்ன்றது நாம் நம்மளுக்காக சூஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான். மௌனமாக ரொம்ப ஸ்டைலாக அழகாக நேர்த்தியாக நீங்கள் விலகி போகிறதே வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதில். அந்த பதில் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வருதோ இல்லையோ, உங்களோட வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வரும். இந்த நோட்டோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Meena saying off in your from Rainbow 101.4.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் இருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார்.

0: தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான் இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். ரெண்டு கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனுமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனுமரேஷன் தான். ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் நம்ம மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர்

0: நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனக்குப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்ரியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: வெல்கம் பேக். திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. You're listening to Drive Time, and this is Kavya live from the studios. So first up with our request, I've got Justin Bieber with As Long As You Love Me, and this is going out to Ash LP. Just like that, you guys can send your requests very quickly to Chennai FM Rainbow 101.4 Facebook page. You can see my post on Drive Time and comment below.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள். ராஜேஷ் பெரியார் நகலந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க அனல்மேலை பனித்துளி என்ற பாடல், வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த வகையாக ராமகிருஷ்ணன் கொழுமங்குண்டாலேருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அன்பே ஆறு உயிரை திரைப்படத்திலிருந்து மயிலிறகே மயிலிறகே என்ற பாடல்.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி, பேச்சு கொடுப்போம்.
2: நிவ்யா,
4: ஃபெயில் ஆயிட்ட, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்க

0: இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
1: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம். மறுபடியும் எது கழுவுற?
0: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 7:14:50. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்நினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, மாநில

0: அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரிவிலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. எஃப்டிஏலாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பாக 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட். ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில்

மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியோங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

7:25 நிமிடமாக ஆச்சு. மீண்டும் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு காத்துட்ருக்கோம். அடுத்த பாடல் ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவர்களுடைய விருப்ப பாடல், மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து.

59 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களுடைய விருப்ப பாடலாக தேசிங்கு ராஜா திரைப்படத்திலிருந்து அம்மாடி அம்மாடி என்ற பாடல் உங்களுக்காக.

பாடல்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் 7:34 நம்முடைய ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்கள் அன்பு தோழி மீனா. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக செல்வம் பொம்மி நாயக்கன் பெட்டிலிருந்து விருப்ப பாடலாக கேட்கக்கூடிய பாடல் மின்னலைய திரைப்படத்திலிருந்து இவன் யாரோ இவன் யாரோ என்ற பாடல்.

7:45 அழகான மாலை பொழுதுல ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தபடியாக பாடல் என் சின்னராஜி அவர்களோட விருப்ப பாடல், விடுதலை திரைப்படத்திலிருந்து காட்டுமல்லி என்ற பாடல்.

51 நிமிடமாக ஆச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வீரதுரை அவர்களுடைய விருப்ப பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து.

7:56 ஆச்சு. அழகான பல பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். அந்த வகையில் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக சத்யநாராயணன் அவர்களோட விருப்ப பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கிறதுடன் நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும், திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில், இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதை கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 16 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: நிகழ்ச்சியில் முதல் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் கொட்டா பாக்கும் கொழுந்து வெதலையும் என்ற பாடல் உங்களுக்காக.

9:21 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். அடுத்தபடியாக பாடல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வைரமுத்து அவர்களோட வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் கர்த்தமா திரைப்படத்திலிருந்து.

ஒன்பது 32 நிமிடம் ஆயாச்சு. அடுத்தபடியாக பாடல் ஹானஸ்ட்ராஜ் திரைப்படத்திலிருந்து வானில் விடிவெள்ளி மின்னிடும் என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பாடலை உங்களுக்காக பாடியிருக்காங்க மனோ மற்றும் எஸ் சாணக்கி அவர்கள், இளையராஜா அவர்களுடைய இசையில்.

9:38 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் என்மேல் விழுந்த மழை துளியே என்ற பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து.

ஒன்பது மணி 43 நிமிடம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தேவா அவர்களுடைய இசையில் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் மனோ மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல் சிறுமல்லி பூவே என்ற பாடல், ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து.

0: உமக்கு என் ஆராதனை.
1: ஒன்பது மணி 49 நிமிடம் ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து ராசிதான் கை ராசிதான் என்ற பாடல்.

9:54 நிமிடம் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல். மீண்டும் 10 மணிக்கு ரெயின்போ ரீவாய் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:01. இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ரிவைண்ட், அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் செல்வ மகள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடிய பாடல் குயிலாக நான் இருந்தென்ன என்ற பாடல் உங்களுக்காக.

ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதி கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைச்ச பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் விவசாயி திரைப்படத்திலிருந்து.

பத்து மணி 17 நிமிடமாயாச்சு. அடுத்தபடியாக பாடல், காவல்காரன் மற்றும் பாமா விஜயம் திரைப்படங்களிலிருந்து.

10:23 ஆயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து இதய ஊஞ்சல் என்ற பாடல் மற்றும் எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் இருந்தேன் தனியாக என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

0: முத்தம் கண்டா
1: அப்பா பக்கம் வந்தா
0: அம்மா முத்தம் தந்தா லல்லா லல்லா லல்லா லல்லா.

பத்து மணி 31 நிமிடம். ரெயின்போ ரீவா நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். நினைவில் நின்றவள் திரைப்படத்திலிருந்து பறவைகள் சிறகினால் என்ற பாடல் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்காங்க. வி குமார் அவர்களுடைய இசையில். அதைத் தொடர்ந்து அனுபவி ராஜா அனுபவி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு, முத்துக்குளிக்கவாரிகளா என்ற பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்காங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

10:38 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ஈவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பூமுடிப்பால் இந்த பூங்குழலி என்ற பாடல், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில். அதைத் தொடர்ந்து ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்திலிருந்தும் பாடல், ராஜராஜ ஸ்ரீராணி என்ற பாடல், பி பி ஸ்ரீனிவாசன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்காங்க, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில்.

10:48 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைன். ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியில் பல அழகான பழைய பாடல்கள் கேட்டு ரசித்துட்ருக்கும். அந்த வகையில் அடுத்தபடியாக பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து இதழை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல், டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் பலர் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், ஆர் கோவர்தன் அவர்களுடைய இசையில். கேட்டு மகிழுங்கள்.

10:55 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வாலிப விருந்து திரைப்படத்திலிருந்து எங்கே எங்கே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல். ஆர் சுதர்சன்

நம் அவர்களுடைய இசையில். இந்த பாடலோடு இந்த நிகழ்விலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு அழகான நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அண்டல் தென், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதூல.

0: 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசியெழில்மணி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் ஆசை திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் வாலியேற்றி உனிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடியது. பார்வைகள் மோதலால் பாவையின் வசம் போனது இதயம், நெஞ்சுக்குள் எப்போதும் நினைவலைகளால் ஆரம்பம் புதிய உதயம்.

தொடரும் பாடல் பாம்பே திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன், சொர்ணலதா, ஜிவி பிரகாஷ், பாம்பே சாரதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். விடியல் பிறந்தும் ஏன் இந்த மயக்கம்? ஏதோ காரணம் உள்ளுக்குள்ளே.

0: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஒரு பாடலின் பின்னால் இருக்கும் சிந்தனைகள், ஒரு வரியின் பின்னால் இருக்கும் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: வணக்கம், நான் பாடலாசிரியர் மோகன்ராஜன்.
0: தமிழ் திரை இசை உலகில் தனது தனித்துவமான வரிகளால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் சந்திப்பு.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள், என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: தவறாமல் கேளுங்கள். மனங்களை வருடும் வார்த்தைகளை ஜாலம் செய்பவருடன் ஒரு இனிய சந்திப்பு.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் தேனி குஞ்சரம்மா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: தொடரும் பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜய் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. எண்ணத்தை இழுத்தாக்கி உன்னிடம் கொடுத்தேன், அதில் என்னையே கொடுத்தேன்.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: please love me, my love.
1: அடுத்து பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சுனந்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. மழலையால் மயங்கியது மனம்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவா சி. இதயத்தில் நுழைந்தாய், விழுந்தது நான்.

0: தொடர்வது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி.
1: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பட

அடுத்து தொடரும் பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. மழலையாய் ஆனது மனம் நீ அன்னை போல் தெரிந்ததால்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், எஃப்எம்பி மணிமாறன் மணலி மாறன், எம் முனிராஜ் முனிராஜம், ஸ்ரீதேவி முனிராஜ் தருமபுரி, பழனி பாரதி ஐயப்பந்தாங்கல், ஹேமலதா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பொன்னேரி கலில் அகமத், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து, வாலி ஏற்றி ஏ ஆர் ரமான் இசையமைத்து பாடியது.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்.

0: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லை நிலையத்தில் நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லை, நாம் இப்போது கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது மீரா திரைப்படத்திலிருந்து எம சுப்புலட்சுமி குழுவினர் பாடியது. இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

அடுத்து சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை ஜி. தேவராஜன்.

அடுத்து சிவகவி திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது. பாடலை இயற்றியவர் பாபநாசம் சிவன், இசை ஜி ராமநாதன்.

0: இதுவரை திரை இசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் TKS சுவாமிநாதன், TKS மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: திருநாகேஸ்வரம் TR சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் TD சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.
1: ஸ்ரீ கணபதி நீ சேவிங் பராரே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

ஸ்ரீ சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: மாமரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: திருநாகேஸ்வரம் டி ஆர் சுப்பிரமணியம், திருக்கருகாவூர் டி டி சிவகுருநாதன் ஆகியோர் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம். பாடியவர் ஷியாமலா சிவராமன்.